தமிழம். விவத்பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய அச்சுதாஷ்டகம்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அருள்மணி மாலை கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதிதாய் புலர்ந்த இந்த காலை பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நன்னா

0: நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் மற்றும் பிற சுப நிகழ்வை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 அலைவரிசையில் கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 அலைவரிசையில் வேலூர் பண்பலையிலும், 100.1 அலைவரிசையில் திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்ருக்கீங்க. இசையிலும் இறைவனின் நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் புகழ்பாடும் பாடல்களுடன் உங்கள் மனதை தெய்வீக ஒளியில் நிரப்ப இதோ தொடங்குகிறது.
1: அருள்மணி மாலை.

இறையருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிலைத்திருக்க, மனம் அமைதியாலும் பக்தியாலும் மலர்ந்திருக்க, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம். மனம் இறைவனை நோக்கி மலரட்டும், பக்தி நம் வாழ்வை வளமாக்கட்டும். ஞானத்தின் முதல் படி விநாயகரின் திருவடியில் பணிவதே. விநாயகரின் அருள் கிடைத்தால் தடைகளும் படிக்கற்களாக மாறும். மாற்றம் வருவதற்காக விநாயகரை போற்றி பாடுகிறார் பெங்களூரு ஏ.ஆர். ரமணியம்மாள்.

நேரம் காலை 6:06. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வேத நாயகனுக்கே வேதத்தின் பொருளை சொன்ன கார்த்திகேயனின் திருவடியை பற்றிய மனம் எந்த துன்பத்திலும் தளராது இருக்கும். சிந்தனை வரிகளோடு பாடல் கேட்டலாம். சௌமியா பாடிய பாடல், பாடலுக்கு கற்பனை பெரியசாமி.

இறைவனை போற்றி பாடும் பாடல்களை பக்தி இசையாக கேட்டுட்டு இருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:10. அம்மனை முழு மனதுடன் நம்புபவரை காலமும் சூழலும் கைவிடாது. அவளின் அருள் கிடைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. மன உறுதியே அதன் முதல்வர்.

பக்தி இசையாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:15. தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழியாகும் என பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீதை நாயகனின் பெருமையை சொல்கிறது இந்த பாடல். பாடலை பாடுகிறார் இளையராஜா. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன், கற்பனை கண்ணதாசன்.

நேரம் காலை 6:21. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராகவேந்திர பாமாலையை பாடுகிறார் ஹரிணி. பாடலுக்கு இசை பூபதி, கற்பனை வரஸ்ரீ.

நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:27. நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் போதும், பக்தர்களின் துயரங்களை நான் போக்குவேன் என்று பாபா சொல்வதை போல் அருணகிரி இசையமைத்து பாடுகிறார். பாடலுக்கு கற்பனை மதுராந்தகம் குமார்.

நேரம் காலை 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் இஸ்லாமிய பாடல். நாகூர் சலீம் கற்பனைக்கு ஜான் பீட்டர் இசையமைத்து ஷேக் முகமது பாடிய பாடல் இது.

நேரம் காலை 6:40. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவான பாடல் பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீதை நாயகனின் பெருமையை சொல்லும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் எஸ். ஜானகி. பாடலுக்கு இசை எல். கிருஷ்ணன். கற்பனை கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியம்.

0: இறை நாமம் ஒழித்த இந்த இனிய நேரத்தில் எங்களுடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இதுவரை உங்கள் இல்லங்களில் இறைவனின் இசையால் நிரப்பிய இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணம்

0: பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்க உள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின் போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்ற உள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாறு வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசி மணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்பு

ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நேரம் காலை 6:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8:00 நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 கலக்கல் அரங்கம் தொலைபேசி வழியாக நேர்கள் கலந்து கொள்ளும் விளையாட்டு நிகழ்ச்சி இது. அதனைத் தொடர்ந்து காலை 10:00 தொலைபேசி வழியாக நேயர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியாக என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 காலங்கள் கடந்தும் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் இனியவை நிகழ்ச்சி இடம்பெறும். நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களின் இனிய நேரமாக ரெட்ரோ நேரம். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள். பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் அவர்களுக்கு பிடித்த திரை இசையை கேட்டு மகிழலாம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:00 எங்கள் ஸ்ட்ரைக்.

0: 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், மாலை 6:40 என் விருப்பம், 7:00 திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவலை வழங்குகிறார் சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 நீ கூறினார், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
1: நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
2: சரிப்பா பத்ரோ. ஆமா, எதுல போற?
3: என்னம்மா கேள்வி? எப்பவும் போல ட்ரெயின்ல தான்.
2: இல்லப்பா, இன்னில இருந்து 10 நாளைக்கு மெயின்டெனன்ஸ் காரணமா அந்த வழியில போற ட்ரெயின் எல்லாம் தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறாங்களாமே, அதனாலதான். நீ பஸ்ல போ.
3: சரிமா, ஆனா எப்படிமா? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க, ஆனா எல்லா விஷயமும் தெரியுது.
4: நம்ம விவேக் பாரதி தமிழ் எஃப்எம் இருக்கு இல்லையா,
5: அதுல காலையில 7:00 இருந்து 8:00 வரைக்கும்
4: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டா போதும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்.
3: அப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு அலுப்பே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிற, அப்படிதானே?
4: அப்படியேதான்.
6: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்ருக்கீங்க. இசை மனதை இலகுவாக்கட்டும், தகவல்கள் அறிவை வளப்படுத்தட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.

இசை தகவல் சிந்தனை உற்சாகம் என மனதுக்கு இனிமையூட்டும் பல சுவாரஸ்ய அம்சங்களுடன் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. உங்களுடன் பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியின் தொடக்கமாக தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். பாடலை பாடுறாங்க மனு, பெரிய சூடனின் கற்பனை வரிக்கு இசை இளையராஜா.

நேரம் காலை 7:07. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக அலெக்சாண்டர் பிளமிங் அவர்களின் பிறந்த நாள் சிற்றுரை பற்றி கேட்கலாம்.

அலெக்சாண்டர் ஃபிளமிங் பற்றிய தகவல்கள். அலெக்சாண்டர் ஃபிளமிங் மருத்துவத்துல பென்சிலின் அப்படிங்கிற எதிரி நுண்ணுயிரியை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா உலகத்துல மக்கள் தொகை பாதியா இருந்திருக்கும். 1881 August 6 அன்னைக்கு ஸ்காட்லாந்துல அலெக்சாண்டர் ஃபிளமிங் பிறந்தாரு. பாலிடெக்னிக்கல் முடிச்சதும் கப்பல் அலுவலகத்துல 4 வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமா மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரிஸ் மருத்துவ கல்லூரியில சேர்ந்தாரு. தடுப்பூசி சிகிச்சையின் முன்னோடி சார் ஆம்ரைட் அப்படிங்கிற பேராசிரியர் கிட்ட படிச்சாரு. படிப்பு முடிச்சதுமே அவர்கிட்ட உதவியாளராகவும் சேர்ந்தாரு. ஆசிரியரை போலவே தானும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட பாக்டீரியாவை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. நுண்ணுயிரியல் வல்லுநர் ஆனாரு. தாம் படிச்ச செயின்ட் மேரிஸ் பல்கலைக்கழகத்துல நுண்ணுயிரியல் துறை விரிவுரையாளரா இருந்தாரு. முதல் உலக போர் தொடங்கியதும் ராணுவ மருத்துவ குழுவின் தலைவராக பொறுப்பேற்றார். போர்ல லட்சக்கணக்கான வீரர்கள் தாங்கள் பட்ட காயங்களால் இறப்பதை கண்டாரு. கிருமி நாசினிகளே காயத்தை மோசமாக்கி வீரர்களை கொல்வதாக நினைச்சாரு. போர் முடிஞ்சு மீண்டும் அதே செயின்ட் மேரிஸ்க்கு திரும்பினாரு. உயிர்களை காக்கும் எதிர் நுண்ணுயிரிக்கான ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சாரு. 1921 திசுக்களிலும் அதன் சுரப்பிகளிலும் ஒரு முக்கியமான பாக்டீரியோடிக் பொருள் இருப்பதை கண்டுபிடிச்சாரு. அதற்கு லைசோசைம் அப்படின்னு பெயர் வச்சாரு. பென்சிலினுக்கு முன்பாக உடலில் இயற்கையான நோய் எதிர்ப்பு நுண்ணுயிரி இருப்பதை கண்டுபிடிச்சாரு. 1928 இன்ஃபுளுயன்சா வைரஸ்ல அவர் பணிபுரிஞ்ச போது ஆய்வகத்தை பூட்டிட்டு விடுமுறைக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அதுல ஸ்டாஃபிலோகோக்கஸ் அப்படிங்கிற பூஞ்சை உருவாகியிருப்பதை கவனிச்சாரு. அது தன்னை சுற்றி பாக்டீரியா இல்லாத வட்டத்தை உருவாக்கி இருப்பதையும் பார்த்தாரு. ஸ்டெரப்டோகாக்கஸ், மெனிங்கோகாக்கஸ், டிப்தீரியா பெசிலஸ் போன்ற பலவிதமான தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் திறன் கொண்டதாக அந்த பூஞ்சை இருப்பதை அவர் கண்டுபிடிச்சாரு. அதற்கு பென்சிலின் அப்படின்னு பெயரிட்டாரு. பென்சிலின் மூலக்கூறு அமைப்பை ஆராய்ந்த பின்னர் அதன் அமிலத்தன்மையை அகற்றி பிரித்தெடுக்கும் முயற்சியை அமெரிக்கா மேற்கொண்டுச்சு. பென்சிலினை முதலில் விலங்குகள் மீது செலுத்தி பரிசோதனை பண்ணாங்க. பென்சிலின் உற்பத்தியை பெருக்கி 2 பல லட்சம் வீரர்களை காப்பாத்தினாங்க. அது வரைக்கும் அறுவை சிகிச்சைக்கு பயந்தவங்க கூட அதுக்கப்புறமா பயமே இல்லாம அறுவை சிகிச்சையை செய்து உயிர்களை காப்பாத்திக்கிட்டாங்க. எதிர் நுண்ணுயிரி இன்று பல்வேறு மாற்று எடுத்திருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை அன்று ஃபிளமிங் கண்டுபிடிச்ச பென்சிலின் தான். பென்சிலியத்துக்கு காப்புரிமை பெற்று பணக்காரராகணும்னு ஃபிளமிங் நினைக்கல. அன்றும் இன்றும் கோடிக்கணக்கான மக்கள் பென்சிலியம் அப்படிங்கிற அருமருந்தால உயிர் பிழைச்சிருக்காங்க. ஃபிளமிங் மனித குலத்திற்கு செய்த மகத்தான தொண்டிற்காக 1945 மருத்துவத்திற்கான நோபல் பரிசு 2 சேர்த்து இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. உலகின் பெரும்பாலான மருத்துவ அறிவியல் சங்கங்களின் கௌரவ உறுப்பினராக இருந்த ஃபிளமிங் 1955 March 11 73 வயதில் மறைந்தார். நேயர்களே, இதுவரை அலெக்சாண்டர் ஃபிளமிங் பற்றிய தகவல்களை கேட்டோம்.

0: லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எல்லாரும் கேட்டுக்கோங்க,
2: தன்னோட தாய் தன்னோட குழந்தைக்கு கொடுக்கிற முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா? தாய்ப்பால் தான்.
1: அட ஆமாங்க, August 1 to 7 வரை உலக தாய்ப்பால் வாரம். பிறந்த 6 மாதங்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே ஹெல்த்தியா வளருவாங்க. தவறாமல் தாய்ப்பால் ஊட்டுவோம், தலை நிமிர்ந்து கொண்டாடுவோம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில் மூ மீதா கற்பனை வரைக்கு எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைத்த காமராசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நேரம் காலை 7:14 நற்பதனுடி. இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் தமிழில் செய்தியறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம்

0: தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப் பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா லாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2ம் உலகப் போரின் போது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய

0: தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ம் இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: செய்தி அறிக்கை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நேரம் காலை 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக ஹிரோஷிமா தின தகவல் பற்றி கேட்கலாம்.
2: உலக வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத உலகின் முதல் அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நாள் ஆகஸ்ட் 6 ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா தினம் நினைவு கூறப்படுகின்றது. 2ம் உலகப் போரில் அமெரிக்காவின் இந்த அணுகுண்டு தாக்குதலே உலக வரலாற்றிலேயே அதிகமான உயிர் சேதங்களை ஏற்படுத்திய மற்றும் உலகிற்கு அதிகப்படியான படிப்பினைகளை கற்றுத்தந்த தாக்குதலாகும். 1939 தொடங்கிய 2ம் உலகப் போர் 1945 முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த நேரம் அது. ஆனால் இடைப்பட்ட இந்த 6 ஆண்டு காலமும் அச்சு நாடுகள் அணியில் இடம்பெற்றிருந்த ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கும், நட்பு நாடுகள் அணியில் இடம்பெற்றிருந்த பிரிட்டன், பிரான்ஸ், போலந்து ஆகிய நாடுகளுக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. உலகில் முதன் முதலில் சூரிய முதிக்கும் நாடான

ஜப்பான் நாட்டில் 1945 ஆகஸ்ட் மாதம் 6 அன்றும் அவ்வாறே வழக்கம் போல சூரியன் உதித்தது. ஆனால் ஹிரோஷிமாவின் மக்கள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள், அந்த நாளே அம்மக்களின் வாழ்வை தலைமுறைதோறும் துயரத்தில் ஆழ்த்தப் போகும் மிக கடுமையான நாளென்று. அன்று காலை 8:15 அளவில் ஜப்பான் மக்கள் சிறிதும் எதிர்பாராத வேளையில் எனோலாக்கே எனும் விமானத்தில் அமெரிக்கா எந்த ஒரு முன்னெச்சரிக்கையுமின்றி ஹிரோஷிமாவில் 10 உயரமும் 71 விட்டமும் யுரேனியம் 235 நிரப்பப்பட்ட 4100 கிலோ எடை கொண்ட லிட்டில் பாய் எனும் முதல் அணுகுண்டை 31,000 உயரத்திலிருந்து வீசியது. குண்டு விழுந்த வினாடியில் 500 மீட்டர் சுற்றளவில் இருந்த மக்கள் அனைவரும் கனப்பொழுதில் புகையோடு காணாமல் போனார்கள். யுரேனியம் 235 குண்டு தரையில் விழுந்த 45 வினாடிக்குள் ஏறக்குறைய 5 மைல் சுற்றளவிற்கு ஹிரோஷிமா நகரின் 66 விழுக்காட்டு பகுதிகளை கண்மூடி திறப்பதற்குள் தரைமட்டமாக்கியது. அணுகுண்டு விழுந்த இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள 60,000 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன. மேலும் அணுகுண்டு வெடித்த இடத்தில் 5,000 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இருந்ததால் 140,000 மக்கள் காணாமல் போயினர். உடனடியாக உடல் கருகி உயிரும் இழந்தனர். இந்நிலையில் குண்டு வெடித்த துயரம் அடங்கியிருந்தாலும் கதிர்வீச்சின் தாக்கம் விட்டபாடில்லை. இதில் அந்த நகரை விட்டு தள்ளியிருந்த 1,000 மக்களும் பலியாகினர். குண்டுவீச்சில் பலியானவர்களை விட உயிர் பிழைத்தவர்களின் நிலை இன்னும் கடினமாக மாறியது. அனைவரும் வாந்தி, தலைச்சுற்றல், இரத்தப்போக்கு, மூடி உதிர்வு, தீக்காயங்கள் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல பாதிப்புகளுக்கு ஆளாகினர். குண்டுவீச்சினால் ஜப்பானின் பிற பகுதிகளுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் நடந்த துயரச் சம்பவத்தின் கோர நிலை உலகிற்கு புலனாகவில்லை. நிகழ்ந்தது என்னவென்றே அறியாதிருந்த அந்த வேளையில் 16 கடந்து போனது. ஜப்பான் சரணடைய காலம் தாழ்த்தியதால் அம்மக்கள் ஹிரோஷிமாவின் இழப்பை முழுவதுமாக உணர்வதற்குள் ஆகஸ்ட் 9 அதாவது ஹிரோஷிமா தாக்கப்பட்ட அடுத்த 2 ஃபேட்மேன் என்று பெயரிடப்பட்ட மற்றொரு அணுகுண்டை நாகசாகி பகுதியில் வீசியது அமெரிக்கா. அன்றைய தினம் மட்டும் நாகசாகியில் 40,000 பேருக்கு மேல் பலியாகினர். அணுகுண்டுகளால் ஹிரோஷிமாவில் 13 சதுர கிலோமீட்டர் பரப்பும் நாகசாகியில் 6.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் முற்றிலும் நாசமானது. கல்லறைகள் எழுப்பப்படாத சுடுகாடாக ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய 2 காணப்பட்டதாக ஜப்பான் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த அணுகுண்டு வீச்சினால் ஏற்பட்ட கதிர்வீச்சினால் இன்றும் ஜப்பானில் பெரும்பாலான குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகளாகவே பிறக்கின்றனர் என்று ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த அணுகுண்டின் பயங்கரத்தை உலகிற்கு நினைவூட்டும் பொருட்டே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 6 ஹிரோஷிமா தினம் நினைவு கூறப்படுகின்றது. இயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, மனிதனின் செயற்கை பேரிடராக இருந்தாலும் சரி, மீண்டெழுதல் என்ற சொல்லுக்கு பெயர் போன ஜப்பானில் இன்று அதே ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி 2 வளர்ந்த நகரங்களில் ஒன்றாக உருவெடுத்திருக்கின்றது. மேலும் அணுகுண்ட தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் நினைவாக நினைவு சின்னங்கள் மற்றும் அருங்காட்சியகங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6 ஜப்பான் நாட்டில் பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தினத்தின் நோக்கம் போருக்கு எதிராக அமைதி நோக்கிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டுமென்பதே ஆகும். இதன் ஓர் அங்கமாகத்தான் 1945 உலகத்தில் அமைதியை ஏற்படுத்தும் விதமாக ஐக்கிய நாடுகள் சபை உருவானது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியின் அழிவு என்பது வெறும் வரலாறு அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. அறிவியல் வளர்ச்சி மனித நன்மைக்காக இருக்க வேண்டுமே தவிர அழிவுக்காக அல்ல என்பதை நாம் அனைவரும் உணரும் பொருட்டே இந்த ஹிரோஷிமா தினம் அனுசரிக்கப்படுகிறது.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீதான் போவே.

0: உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மம்மா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேரம் காலை 7:32. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வசந்தகால பறவைகள் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி பாடிய பாடல். வாலியின் கற்பனைக்கு இசை தேவா.

நேரம் காலை 7:37 கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் கொஸ்டின்கான நேரம். இன்றைக்கி ஃபேஸ்புக் கொஸ்டினில் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ் அதுக்குண்டான நேரம் தான் இது. முதல்ல புதுசாக இப்போ கேட்குறோம் அப்படின்ற நேயர்களுக்காக நாங்கள் சொல்கிறோம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் உடைய பேஜஸில் போய் நாங்கள் கேட்கக்கூடிய க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய அந்த ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்குண்டான டைம் தான் இந்த நேரம். இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் கேட்க போகிறோம் அப்படின்னா, எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்றது தான் நாங்கள் கேட்டிருக்கோம். மறுபடியும் சொல்கிறேன், எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான நேரம். நேர்கள் பதில் தெரிஞ்சால் உங்களுடைய பதில்களை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அந்த பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்தில் போய் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பதிலை போஸ்ட் பண்ணுங்கள். யார் யார் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களது பெயரோடு சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து. சரி, இப்போது அடுத்ததா ஒரு பாடல் கேட்டலாம். என்ன பாடல் அப்படின்னா, 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் பாடின பாடல். நான் முத்துக்குமார், வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்காந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்கள் பெயர்களும் விவித் பாரதியில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம், காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
5: तो ऐसा बोलो ना,
4: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात?
6: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।
0: நேரம் காலை 7:46 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான இசை பாடல்கள், தகவல்கள், சிந்தனைக்கு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடம்பெற்று இருக்கு. இப்ப சரி, அடுத்த பாடல் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து ஃபேஸ்புக் குவஸ்டினை வந்து ஞாபகப்படுத்திடலாம். நிறைய பேர் வந்து உங்களுடைய பதில்களை வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சரி, மறுபடியும் அந்த கேள்வியை சொல்றோம். எல் நினோ அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு ஃபேஸ்புக் குவஸ்டினுக்கான நேரமா நம்ம சொல்லியிருந்தோம். போஸ்ட் பண்ணாதவங்க டக்கு டக்கு டக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ணுங்க, நம்ம வந்து அடுத்ததா ஒரு பாடலை கேட்டுட்டு இதுக்குண்டான பதிலும் யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்ததா என்ன பாடல் கேட்கிறோம் அப்படின்னா, துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் பாடின பாடலை கேட்கிறோம். எஸ் ஏ ராஜ்குமார் இசைக்கு வைரமுத்து வரிகளில் பாடல் இது.

0: முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் பார்த்தீங்கன்னா 7:52 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. சரி, ஃபேஸ்புக் கொஸ்டினுக்கான நேரத்துக்கு வந்துடலாமா? இன்னைக்கு நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க வந்து கேள்விக்கு பதில் சொல்றது, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்ற ஆவலை வந்து இன்னும் மேலும் மேலும் தூண்டுது. சரி, யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பேரை சொல்லிடுறேன். ராஜமாணிக்கம் கோபால், பூந்தண்டல புண்ணியகோடி, அந்தோனி ராஜ், அப்புறம் மயிலை பட்டாபி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, தாமலேரி முத்தூர் சரவணன், பட்டாளம் அப்துல் ஜலீல், சூளைமேடு ரீஜா மனோகரன், சோமமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், அப்புறம் முருகேசன் அடைக்கலம், கீதா ராஜகோபாலன், வீராதுரை, பிரமிழா தமிழ்ச்செல்வன், அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், கண்ணன் பொன்னுக்காளை, ஹரிராம், அன்பத்திகான்பேட்டை அருணகிரிநாதர், திருமலிசை அஸ்வினி நாகராஜ், கார்த்திகேயன், செந்தில் மொழி, புதுக்கேசவரம் வஜ்ரவேலு, ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, பெங்களூர்லேருந்து ராமு, அப்புறம் சோமமங்கலம் சடகோபன், அண்ணாமலை, ராமகிருஷ்ணன் குடும்பங்கண்டான், கௌசல்யா தண்டபாணி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ரங்கராஜன், சிவன் அருண், அப்புறம் பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், அருணாச்சலம், தேவனூர் ஜோதிலட்சுமி, செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, அப்புறம் டீனா, ஸ்ரீ புகழினி, நடராஜன், சுப்பையா புத்தகரத்திலேருந்து இத்தனை பேரும் வந்து எழுநினோம் அப்படின்றதுக்கு விடை போட்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, இன்னைக்கு விடை போட்ட அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரி, எழுநினோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பசிபிக் பெருங்கடலுடைய நடுப்பகுதியும் கிழக்கு பகுதியிலையும் கடலுடைய மேற்பரப்பில் நீருடைய வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு இயற்கை நிகழ்வை தான் எழுநினோம் அப்படின்னு சொல்கிறோம். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடைகிறதால உலகத்தில் பல நாடுகள்ல மழை, வெப்பநிலை, காற்றுடைய போக்கு இதிலெல்லாம் மாறுதல் ஏற்படுதுதான். இதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னா, சில பகுதிகளில் அதிக மழை மற்றும் வெள்ளமும் ஏற்படலாம், சில பகுதிகளில் வறட்சி, கடுமையான வெப்பமும் கூட நிலவலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்படி எல்நினோ வர்றதுனால விவசாயம், குடிநீர், மீன் வளம் போன்ற துறைகளும் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதைத்தான் எல்நினோ அப்படின்னு சொல்றோம். சரி, இன்னைக்கு உண்டான கேள்விக்கான விடை தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல், மனம் விரும்புதே திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பவதாரணி பாடின பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா, கற்பனை அறிவுமதி.

இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் என் கேள்வி கண்ட பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:01.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று பவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசை நேர்களோடு சேர்ந்து கேட்கலாமீர்கள். உற்சாகமாக தொடங்கி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு புதிய நாள். இந்த நாளில் மீண்டும் நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்கிறார் ஃப்ரமர் என்கின்ற அறிஞர். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர யாராலும் தவிர்க்க முடியாது. இதிலேருந்து என்ன தெரியுது, நம்மளுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ அடுத்தவங்க யாரையுமே நாம் வந்து காரணமாக சொல்லக்கூடாது அப்படின்றது தான். எல்லாம் நம்மை பொறுத்தது, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா அப்படின்ற மாதிரி தான். எல்லா ஒரு எந்த ஒரு செயல் செய்தாலும் அதற்கு முழு பொறுப்பும் நாமே அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் எல்லா

வெற்றிகளும் எல்லா தோல்விகளும் நமக்கு சமநிலையை கொடுக்கும் அப்படின்றதும் எல்லாத்துக்குமே நாம தான் காரணம் அப்படின்றதையும் நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சிந்தனை வரிகளோட வாங்க இன்னைக்கு நாம உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களை, நமது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இது. மாவீரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. சிவகார்த்திகேயன், அதிதி சங்கர் குரல்களில் யுகபாரதி இயற்றிய பாடல் இது. பரத் சங்கர் இசையமைத்த பாடல். விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் மாதவரம் உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகன், சாய், தருணாஸ்ரீ, தர்ஷன், மாதவரம், வாவுசி திரு, ஓவியம், பொன்னோவியம், அழகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மாதவரம், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, இயேசுபாதம், குரோம்பேட்டை, சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண். இதோ இந்த நேர்களின் விருப்ப பாடலாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாகவும்.

நேர்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் யார் யாரின் விருப்பமாக? இது காசிக்குட்டை தென்றல் பெருமாள், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருவிலிருந்து பொன் ஸ்ரீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனாஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், குணரம்பாக்கம் முருகன் கண்ணையன், பள்ளம்பாக்கம் பக்கிரிசாமி ருக்கு, நந்தம்பாக்கம் வரதராஜன், ரதியா தேவி, வட்டம்பாக்கம் ஹரிபாலன் ரக்ஷன்.

புதுப்பாக்கம் சிங்கராஜ் மல்லிகா, பணப்பாக்கம் அரசன் ஆண்டாள். இந்த நேர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் ஷான் ரோல்டன் தி இவர்களது குரல்களில், ஏகாதேசி வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். கேட்கலாம் பராசக்தி திரைப்படத்திற்காக.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்க போகும் பாடல் இது. வித் லவ் இந்த திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் இசையமைத்து மதன் கார்கி வரிகளில் ஆதித்யா ஆர்கே குரலில் கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ் உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார் லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார் நீதி புனிதவதி ஹெலன் ஐஸ்வர்யா ஃப்ரின்சி சோஃபியா சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகரிலிருந்து ராஜ்குமார் சுகந்தியா அக்ஷயா அபிஷயா புலியூர்புரம் உமா பிரியன் காஞ்சனா பிரேம்குமார் அருணா பிரவீன்குமார் பாப்பா தேவராஜ் யுவராஜ் சஞ்சய் சீரணிபுரம் அனிதா சாமுவேல் செஞ்சி கப்பை பகுதியிலிருந்து ஏழுமலை கிருஷ்ணன் தேவி சித்ரா அருண் பிரபு அன்பு கிருஷ்ணா. இந்த நேர்களது விருப்ப பாடல் இதோ.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

நேரம் 8:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மண்ணடி பஷீர் அகமத், ரவிகார்டன் வீரச்சோழன், வீரராகவன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன். இந்த நேர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் பாட்டில் ராதா திரைப்படத்திற்காக வைக்கம் விஜயலட்சுமி பாடிய பாடல் இது. ஷான் ரோல்டன் இசையில் தனிக்கோடி வரிகளில் தனுஷ்கோடி.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேர்களே, கடிதங்கள் வாயிலாக நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலித்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்ப பாடல்களாக. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்வேதா மோகன் குரலில் தனுஷ் எழுதிய பாடல் இது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து வாத்தி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்க இருக்கிறோம். இந்த பாடல் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி, ஏஞ்சல், பெட்ரிக் ஜோ, குடந்தை மனோகரன், பாபு ராஜபுரம், முகமது இக்பால், வேளாக்குடி ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, கலவை வட்டம் தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன், பெருமாள், கார்த்திக், ரமேஷ் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலைகளில் வலமரும் நேரம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக

ஆம்னியர்களே, உங்கள் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானொலி தாளாட்ட வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து ஜோனிதா காந்தியோடு இணைந்து பாடிய பாடல் சிவகார்த்திகேயன் வரிகளில் டாக்டர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டிரபுரத்திலிருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், சிவமஞ்சுளா, குற்றாலலிங்கம், அஸ்லீத், பௌஷ்யா, உபேந்திரன், மணிகண்டன், சிவா, மதுரவாயல் வேல் நகரைச் சேர்ந்த கதிர்வேல், சென்னை பாடியிலிருந்து ரவி, கலவை மேல்நெல்லி விஜயன், சிறுங்கட்டோர் அம்மா சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ்

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டெல்லாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள். 0444-295-2853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: நேர்களே, வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து கரூர் தாண்டோன்றிமலை ஜீவா நகரிலிருந்து செல்வராஜ் பெரியநாயகி, ஜோசிகா ஸ்ரீ, கிறிஷ் ஜெயதேவ், ரமேஷ் காயத்ரி, சென்னை திருவொற்றியூர் காமதேவ நகரிலிருந்து செல்வி சுப்பிரமணி சூர்யா, சூளைமேடு பழனிவேல், தலைஞாயிறு ராஜா முகமது, அரகண்டநல்லூர் நாராயணன், நாமக்கல் மணி, பரமக்குடி அலங்காரராஜ், அந்தோணி மெர்சி ஜெர்லின். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் கே எஸ் சுந்தரமூர்த்தி இசையமைத்து ஜெயாமூர்த்தியோடு இணைந்து பாடிய பாடல், இளைய கம்பன் வரிகளில், பொம்மை நாயகி திரைப்படத்திலிருந்து.
1: சிராள பூமியே

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா, கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நேரம் 8:45. காற்றோடு கலந்து காதோரமாய் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம். பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.3. இந்த நேர்களோடு இணைந்திருக்கும் இந்த உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இந்த திரைப்படத்திற்காக சந்தோஷ் ஹரிஹரன் பாடிய பாடல், தனுஷ் வரிகளில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்த பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமளா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், தியாகராயநகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, திருவல்லிக்கேணியிலிருந்து மேரி, டவுலத், சரஸ்வதி, ஸ்ரீலேகா, அலமேலு, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்திலிருந்து நஜ்முதீன், ஜலாலுதீன், சிராசுதீன், சம்சுதீன், தாஞ்சுனிஷா. Yeah.

கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து கதாநாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். நெல்லை மூலைக்கரைப்பட்டி ராஜு, நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி குண்டேகவுண்டன் பாளையம் முத்துக்குமார், சேலம் சின்ன கிருஷ்ணாபுரம் நல்ல தம்பி, நெல்லை மேலச்சவல்லிருந்து மாமூது மைதீன் ரஹமத் பேகம், வாகையூர் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா நிஷா பேகம், திருக்கோவிலூர் சீமாட்டி ராஜா, பிரசைவாக்கம் சௌந்தரராஜன், கே எம் கார்டன் செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரகுப்பம் பூமொழி கஜேந்திரன். இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஜி கே பி இயற்றி ஷான் ரோல்டன் இசையமைத்தது. ஒலிக்கும் குரல் அனிருத் ரவிச்சந்தர்.

நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இது. திருச்சி சம்பளம் திரைப்படத்திற்காக தனுஷ் இயற்றி இசை இயற்றி அனிருத் ரவிச்சந்திர இசையில் பாடிய பாடல் இது. பொன்னியம்மன் மேடு வண்ணே கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா, ஸ்ரீ, சீலப்பந்தல், ஏழுமலை, ஜெகதீசன், பரமசிவம், காந்தூர், சுந்தரமூர்த்தி, மரகதம், மதுரமங்கலம், கனகவல்லி, ஸ்ரீனிவாசன், சோகண்டி, வேதநாயகி, சேட்டு, பரந்தூர் பகுதியிலிருந்து பாளையம் பூவழகி, கீழாந்தூர் ஏகாம்பரம் நளினி, மாமண்டூர் வெங்கடேசன் பிரபாகரன்.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: நேர்களே, மீண்டும் உங்கள் விருப்ப பாடல்களை நாளை காலை 8 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களே, அதே முழுமையான கொண்டாட்டத்தோடு விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
1: ஆம்னியர்களே, கலக்கல் அரங்கம் கலகலப்பா, உங்களுடைய பதில்களுக்காக காத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது இல்லையா? ஏன்னா கலக்கல் அரங்கத்தில் நிறைய சுவாரஸ்யமாக சின்ன சின்ன செய்திகள், அப்படியே அந்த ஒரு பாடல் பாடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டு புதிரில் அந்த செய்திகளை நாங்கள் கேட்க, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லும்போது இன்னும் நிறைய இது மாதிரியான பாடல்களை தேடணும், பாடல்களுக்குள்ளே என்ன செய்தி இருக்குது அப்படின்றத நோக்கியே வந்து பயணப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறையவே எங்களுக்கு வந்துட்டுருக்குது இல்லையா? ஏன் அப்படின்னா, ஒரு பாடல் கேட்குறோம், கேட்கும்போது அதற்குள்ள இசையையும் வரிகளையும் கற்பனையும் கடந்து ஏதோ ஒரு செய்தி இந்த சமுதாயத்துக்கு வந்து அன்னைய படைப்பாளர்கள் வந்து அன்றும் இன்றும் கொடுத்துட்ருக்காங்க. அதை நாம் கொஞ்சம் அப்படியே மீட்டெடுத்து பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் பங்கேற்று சிறப்பித்து கொண்டு இருக்கும் அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களோட இன்றைக்கி நாம் என்ன மாதிரியான பாடல்களோடு பயணப்பட போகிறோம். ஆர்வமாக இருக்கீங்க இல்லையா? நானும் உங்களை விட ஆர்வமாக தான் இருக்கிறேன். கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நாம் ஒரு பாடலோடு தொடங்குவோம் இல்லையா? என்ன பாடல் இது? பா விஜய் வரிகளில் பரணி அவங்களுடைய இசையில் ஹரிஹரன் ஸ்வரலதா பாடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே. இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடலை கேட்டுட்டே இருங்க. பாடல் கேட்டு முடித்ததுக்கப்புறமா திரைப்புதிரில் இன்றைக்கி அந்த புதிர் மறைஞ்சிருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்றத அதுக்கப்புறமா கேட்கலாம். இது கேட்க ரசிக்க.

சரி, இப்போ பார்வை ஒன்று எப்போதுமே திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிட்டோம் இல்லையா. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 9:08 ஆயிடுச்சு. இப்போது நாம் இந்த நிகழ்ச்சிக்கு கேள்விக்கு உண்டான பாடல் என்ன அதை நம்ம கேட்கணும் இல்லையா. சரி, அந்த பாடலை கேட்போம். சரி, அந்த பாடலுக்குள்ளே இருக்கிற செய்தி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்களா? 2952080853 மற்றும் முறையில் 2838981 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க, நீங்கள் வந்து பதில் சொல்லலாம். 044 இணைப்பு எண். ஒருவேளை உங்களுக்கு வந்து தொலைபேசி இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தில் நீங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணலாம். சரியா? சரி, இப்போது ஒழிக்க போகிற இந்த பாடல் நீங்கள் முழுமையாக கேளுங்க, வரிகளை நல்லா கவனிங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் கவனிக்கும் போது அதற்குள்ளே இருந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது கடந்த முறை நம்ம சந்திக்கும் போது இந்த நிகழ்ச்சியை முடிக்கையில் ஒரு நேயருடைய பதிவு, கேள்வி எதிலிருந்து எப்படி வரும் அப்படின்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த சுவாரஸ்யம் தாங்க இதில் வந்து சிறப்பே இல்லையா. சரி, பாடல் கேளுங்கள்.

0: பாடல் கேட்டு முடிச்சாச்சா. நிறைய வரிகள் வந்து அதில் ரொம்ப ரசிக்கிற மாதிரியும் அதுக்குள்ளேயே வந்து நம்ம அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம் இல்லையா. சரி, கேள்விக்குள்ளே போகலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: மீனாட்சி பேசுகிறேன்.
0: எங்கே இருந்தம்மா?
1: கும்பகோணம்.
0: கும்பகோணத்தில் இருந்து. கும்பகோணம் மீனாட்சி, வாங்க, முதல் நேராக வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். பாடல் முழுமையாக கேட்டிங்களாம்மா?
1: கேட்டேன் மேடம்.
0: யார் பாடின பாடல்மா இது? யாருடைய குரலில் கேட்டோம்? வைரமுத்தோட வரிகள்ல கேட்டோம், சௌந்தர்யன் இசையமைச்சிருந்தாரு, ஆனா பாடினது யார் அப்படின்றதுதான் கேள்வி. பரவாயில்லம்மா, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
2: காலை வணக்கம்.
0: வாங்க, யாருங்க?
2: ராஜேந்திரன், நாகை மாவட்டம், திருக்கோளை வட்டம், மணக்குடி.
0: மணக்குடியில இருந்து சொல்லுங்க.
2: என்னம்மா தலைப்பு? கரண்ட் இல்லம்மா.
0: அடடா, பாடல் கேட்டிருந்தீங்கன்னா தான் பதில் சொல்ல முடியும். அப்ப நீங்க பாடல் கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க பதில் இதுல சொல்ல முடியாது ஐயா. வணக்கம்.
3: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: வாங்க ஹேமா மேம்.
3: ஏசுதாஸ் மேடம்.
0: சரி, கூடவே ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வந்துச்சே. சசிரேகாவா? இல்ல, கொஞ்சம் அவங்க வாய்ஸ் ஒத்து போச்சோ, ஆனா அவங்க இல்ல, அவங்க இல்ல, வேற ரொம்ப ரேர் ஒரு ஆர்டிஸ்ட். பரவாயில்ல, வாழ்த்துக்கள், தெரிஞ்சுக்கலாம் யாருன்னு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வாங்க.
4: தஞ்சை மாவட்டம், திருவடம்பூர் மாவட்டம், பேப்பர் மாவட்டம், சரணா கமலேஷ்.
0: சரணா?
4: சரவணா கமலேஷ்.
0: சரவணா கமலேஷ்.
4: ஆமாம்மா.
0: சொல்லுங்க, இந்த இந்த பாடல்ல ஜேசுதாஸ் ஐயாவுடைய கூட ஒலித்த அந்த பாடல் அந்த குரல் யாருக்குள்ளது? ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டோம்.
4: சொர்ணலதா.
0: சொர்ணலதாவா? இல்ல இல்ல இல்ல. வாழ்த்துக்கள், நன்றி, முயற்சிக்கு. வணக்கம்.
5: வணக்கம் மேடம். பூண்டண்டலம் புண்ணியக்கொட்டி பேசுறேன்.
0: வாங்க சொல்லுங்க.
5: கேள்வி மேடம்,
0: இந்த பாடல் கேட்டீங்களா? அந்த பாடல்ல ஜேசஸ் ஐயாவோட கூட ஒரு பெண் குரல் கேட்டோம், அது யாருடைய குரல்?
5: அந்த பெண் குரல் வந்து ஆஷா லதான்றவங்க மேடம்.
0: ஆஷா லதா? அப்படியா?
5: அதேதான் மேடம்.
0: கன்ஃபார்ம்டா?
6: வாழ்த்துக்கள்.
0: நிம்மிலியில இருந்து. சரி, இந்த பாடல்ல இப்ப யார் பாடியிருந்தாங்கன்னு கேட்டோம், நண்பர்கள் சொல்லிட்டாங்க.

0: வச்சுங்க போறீங்களா? நான் சொல்றேன்.
1: பாடல் கேட்டீங்களா கேட்கலையா நீங்க? பாடல் கேட்கலன்னா நீங்க வந்து தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுக்க முடியாது. சாரி. வணக்கம்.
2: கார்த்திக் கிருஷ்ணா. மேம்
1: பாடல் கேட்டீங்களா? என்ன படத்துல இருந்து கேட்டோம்?
2: என்ன படம்?
1: சிந்துநதி பூ படத்துல இருந்து பாடல் கேட்டோம். அந்த பாடலை நீங்க முழுமையா கேட்டிருந்தாதான் அடுத்து வரக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். இதுல தாவரவியல் செய்தி ரெண்டு விஷயங்கள் அதுல இருக்கும். இப்போ நீங்க சொல்ல வேண்டியது இந்த பாடல்ல தாவரவியல் செய்தி ரெண்டு செய்தி இடம்பெற்றது, அது உங்களால சொல்ல முடியுமா?
2: தாவரவியல் செய்தியா? இல்ல மேம், கண்டுபிடிக்க.
1: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வாங்க.
3: அண்ணாநகர்ல இருந்து வாலிதேவி பேசுறேன்.
1: பேசுங்க, சொல்லுங்க.
3: போட்ட விதை முட்டி முட்டி முளைச்சு விடாதா.
1: அப்படியா? முளைச்சிருமா?
3: கோடையில கொழுந்து விடாதா? அடி போடி போட்டதை முட்டி முட்டி முளைச்சு விடாதா?
1: சரி சரி, ரைட்டு. அது ஒண்ணு, விதை வந்து புதைத்தால் வளரும், முளைக்கும். ஓகே, இன்னொன்னு அது முன்னாடி சொன்னீங்களே, அதாவது கோடையில் வாடையில வந்து
3: கோடையில் கொழுந்து விடாதா?
1: இது இது என்ன அர்த்தம் அது? அது கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். வாடையில் பட்ட மரம் கோடையில் கொழுந்து விடும்னா எப்படி? கோடையில பொதுவா
3: வாடையில் வந்து வாடிருமா கோடையில? அப்ப கொழுந்து விடாதுல்ல?
1: எப்படி? ஆஹா, கொழுந்து விடாதா? நீங்க அததான் சரியா கவனிச்சிருக்கீங்களான்னு நான் கேட்டேன். வாடையில் பட்ட மரம்
3: வந்து தழுக்காதுல?
1: தழுக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க, வாடையில் பட்ட மரம். அது சில மரங்கள் மட்டும், சில செடித்து சில தாவரங்கள் மட்டும் வாட காத்து அதிகமா இருந்துச்சுன்னா, பனிக்காத்து அதிகமா, உங்களுக்கு இப்போ தனியா கொத்தமல்லி சொல்றீங்க இல்லையா, அது என்ன செய்யும்னா பனி அதிகமா இருந்துச்சு வாட காத்து அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆயிடும், அழுகி பட்டு போய் அந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் வெயில் வந்து அது என்னன்னா வாடையில் பட்ட மரம் கோடையில் கொழுந்து விடாதா? கொழுந்து விடுமே அப்படின்றத விடாதா அப்படின்ற ஒரு கேள்வியோட முடிச்சிருப்பாங்க. கோடையிலதான் அது கொழுந்து விடும். சில தாவரங்களுக்கு அந்த பண்பு உண்டு. அதை ரொம்ப அழகா கவிஞர் அந்த இடத்துல வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதை நீங்க கவனிச்சிங்களான்றதுக்காக தான் உங்கள்கிட்ட திருப்பியுமே நான் கேட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். சரி, நாம நேர்கள்ட்ட இன்னும் அந்த பாடல்ல கூட ஒரு கேள்வி இருக்கு, அதை நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இது கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கத்தில் வந்து நம்ம பாட்டு புதிரில் இருக்கிறோம். பாட்டு புதிரில் இப்போ நம்ம சிந்தனதி பூ படத்துலேருந்து பாடல் போட்டுட்டு அதுலேருந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணிருங்களேன் ப்ளீஸ். ரேடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு வாங்களேன்.
2: ஆஃப்
1: பண்ணிட்டீங்களா? மகிழ்ச்சி. எங்கேருந்து வணக்கம் சொல்கிறீங்க?
2: மேடம் திருப்பத்தூர் பேசுகிறோம். மேடம் திருப்பூர் மாவட்டம். பாபு.
1: பாபு இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேமா பாபு?
2: இல்லைங்க மேடம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்.
1: ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, வாங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த பாடல் கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேடம்.
1: சரி, அந்த பாட்டில் வந்து அந்த என்ன ஒரு தாவர

0: அறிவியல் செய்தின்றத ஒரு நேயர் சொல்லிட்டாங்க. அறிவியல், ஆமா அறிவியல் தகவலும் ஒண்ணு அதுல இருக்கும், ஒரு சயின்ஸ். கவனிச்சிங்களா?
1: அதுல
0: ஒரு அறிவியல் செய்திய சொல்லியிருப்பாரு கவிஞர், அதை கவனிச்சிங்களா?
1: இல்ல மேடம், கவனிக்கலீங்களா?
0: பரவாயில்ல, வாழ்த்துக்கள், முதல் முறையா வந்திருக்கீங்க, வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, வாழ்க வளத்துடன் செய்து ஜெயசீலன் குறவாண்டப்பட்டிமா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அம்மா, மாயை கைராக்கி மாலையிட மாட்டேனான்னு ஒரு வரி வந்தது.
0: வரி வந்தது, அதுல அறிவியல் செய்தி என்ன இருக்குங்க ஐயா? ஒரு சயின்ஸ் அதுல சொல்லிருப்பாங்க என்னது அப்படின்றதுதான்.
2: அபூர்வ செய்தி
0: இல்ல இல்ல, அறிவியல், அறிவியல் தகவல் என்ன அப்படின்றதுதான். நன்றி நன்றி நன்றி. அந்த பாடல்களை முழுமையாக நீங்கள் வந்து அப்படியே கேட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா தெரியும், அதில் ஒரு இடத்துல ஒரு அறிவியல் செய்தியை வந்து கவிஞர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இப்போ அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்,
0: வாங்க.
3: அன்புராணி வண்ணார்பேட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: பேசுங்க, சொல்லுங்க.
3: இதில் வந்து நெருப்பு ஒழிச்சு வச்சாலும் அணையம்மா.
0: சூப்பர், அணையுமா? அப்போ என்ன பண்ண அணையும் என் நெருப்பு?
3: அது கார்பன் டை ஆக்சைடு போட்டு அணைக்கணும்.
0: தண்ணீர் இல்லைன்னா மண் இல்லையா?
3: மண்.
0: நீங்க சொல்ற மாதிரி அந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அது அணையும். நீங்க அதை எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வைக்க முடியுமா?
3: நல்ல வேர்ட்ஸ் அதுல நிறைய இருக்கு,
0: நிறைய இருக்கும் அதுல. உண்மை உண்மை, சூப்பர். அதாவது நெருப்ப ஒளிச்சு வச்சா நிசமா அணையும், நிச்சயமா அணையாது. அது பாரதி சொன்ன அக்கினி குஞ்சு மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல அது புத்து நிப்பம் பிடிச்சிக்கும் இல்லையா? பிடிச்சிக்கும் அது. அது இந்த ஒரு செய்தி, அதுல ஒரு அறிவியல் தகவல். வாழ்த்துக்கள், சூப்பரா கண்டுபிடிச்சிருக்கீங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. இன்னொன்னும் கூட அதுல இருக்கு, அதை நம்ம கேட்கலாம். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம். கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: இக்பால், உங்க ஊர் பேர் சொல்லுங்க.
4: பாபுராஜபுரம் நியர் சுவாமிமலை.
0: ஓ சரி சரி சரி, சுவாமிமலை பக்கத்து பாபு ராஜபுரம். இந்த மாதிரியான ஊர் பேர்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா கூட இருக்குது. வாழ்த்துக்கள்.
4: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி
0: நன்றி. பாடல் கேட்டீங்களா முழுமையா? படத்துல இருந்து. சரி, இப்ப அதுல வந்து தாவரவியல் என்ன, அறிவியல் என்ன, இதெல்லாம் நண்பர்கள் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி, அதுல ஒரு வரி வந்து ஒரு திருக்குறளை ஞாபகப்படுத்துற மாதிரி வரும். அதுல திருக்குறள் ஒரு
4: அறிவியல், அறிவியல் தான் திருக்குறள் பத்தி மட்டுமே கேட்கலாம் நினைக்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அதுல அது கொஞ்சம் உன்னிப்பா நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா, இதே அறிவியல் தாவரவியலோட சேர்த்து ஒரு குறளுடைய அந்த ஒரு கருத்தும் அந்த பாடல்ல ரொம்ப அழகா ஒரு வரியில வந்து சொல்லிட்டு போயிருப்பாரு. அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை வரிகள்ல வந்து அந்த திருக்குறளுடைய செய்தியும் வந்து கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது என்ன அப்படின்றத நம்ம நேயர்கள்ட்ட கேட்டுட்டு அடுத்த பாடலுக்கு போகலாம். இப்போ முகநூல் பக்கத்தில் வந்து மீரா வெங்கட்ராமன், வீரதுரை, சூளை ரீஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா, அடுத்து கோபால் சாமல்பட்டியிலேருந்து சிவன், அருண், வித்யா ரவிசங்கர், இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ரெண்டு கேள்விகளுக்குமான பதிலை குறிப்பிட்டிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்
5: வணக்கம் மேம்.
0: வாங்க.
5: நான் கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அருள்மணி கார்மேகம்.
0: உங்க பேர்? அருள்மணி
5: கார்மேகம்.
0: அருள்மணி கார்மேகம், வாங்கம்மா. நிறைய புதிய நேயர்கள் வர்றீங்க, மகிழ்ச்சியா இருக்குது எங்களுக்கு.
5: நான் இப்போ இரண்டாவது முறையா இந்த நிகழ்ச்சியில பேசுறேன் மேம்.
0: பேசுறீங்க, வாழ்த்துக்கள். சரி, இப்போ அந்த பாடல்ல ஒரு திருக்குறளோடைய கருத்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம், கேட்டீங்களா? ஏதாவது சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
5: ஒரு வரி சொல்றேன் மேம், அது சரியா தவறான்னு தெரியல. நீ தொட்டி புட்டா இமய மலை ஏதடின்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும் மேம்.
0: சரி, அது திருக்குறளோட எப்படி நீங்க சம்பந்தப்படுத்துறீங்க?
5: இல்ல, அது மலை வருதுல அது
0: அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? இல்ல மேம், பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. ஆனா அது அல்ல, ஏன்னா அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு குறள் வந்து நம்ம சொல்லணும் இல்லையா. வணக்கம் வணக்கம்
6: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
6: ஹலோ,
0: எங்க இருந்து?
6: என்ன
0: குரலோட ஒத்து வருது அப்படின்றது சொல்லணும் இல்லையா. வணக்கம்.
7: ஹலோ
0: வணக்கம்
7: மேடம்.
0: வாங்க.
6: மாதவரத்துல இருந்து சுவாம சுந்தரி பேசுறேன்.

0: எந்த ஊரு?
1: மாதவரம். மாதவரம்,
0: மாதவரத்துல இருந்து சிவகாம சுந்தரி.
1: ஆமாங்க,
0: சொல்லுங்கம்மா.
1: அதுல இமயமலை 7 அடி ஆசி விடாதா.
0: சரி,
1: அடியை பத்தி வருது.
0: ஓ, நீங்க ஓ 7 சீர் தான் முதல்ல. திருக்குறளை பொறுத்த அளவுக்கு 7 சீர்கள், அது 7 அடி கிடையாது, 2 1.5 அடி. அது வந்து 1.5 அடி தான் சொல்ல போனா, 4 கீழே 3. 7 சீர் அது. 7 சீர் தான், 7 அடி கிடையாது. ஆனா நல்ல முயற்சிமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி,
0: நன்றி. நேரம் போயிட்டே இருக்கிறதுனால நானே பதில் சொல்லிடுறேன். என்னது அப்படின்னா, அதுல ஒரு இடம் வரும், அலற பொண்ணே சிரிச்சு புடு, சிரிப்பு கொள்ள துன்பத்தை எரிச்சு புடு அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமா ஒரு 2 வரி வச்சிருப்பாரு. இதை கேட்கும் போது இந்த திருக்குறள் நிச்சயமா ஞாபகத்திருக்கணும், இடுக்கன் வருங்கால் நகுக இல்லையா. நீங்க சிரிக்கும் போது அந்த சிரிப்பு கொள்ள இந்த துன்பம் எரிந்து போகும் நிச்சயமாக அப்படின்றத இந்த பாடல் கேட்கும்போது அந்த திருக்குறள் ஞாபகம் வந்தது. உங்களுக்கும் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன், பரவாயில்ல. ஸோ ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி

நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். 2952-0853-2838-3879 இந்த இணைப்பு எண்களில் வாங்க இணைப்பு எண் 044. இன்றைய திரை புதர் நிகழ்ச்சிக்கான பதில்களை நீங்கள் சொல்லலாம். இணைப்பு கிடைக்காதவங்க நீங்கள் முகநூல் பக்கத்தில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்துலேயும் நீங்கள் பங்கெடுக்கலாம். நேரம் 9:30.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேர்களை, உங்களுக்காக இப்போ ஒரு பாடல் ஒலிக்க இருக்குது. அந்த பாடலையும் முழுமையாக கேளுங்க, ஒவ்வொரு வரிகளையும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க, அதற்குள்ள இருந்து கேள்வி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு.
2: குட் மார்னிங்.
3: குட் மார்னிங்.
2: டுடே யூ ஆர் மை பேபி.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் வேப்பம்பட்டிலிருந்து டேனியல் பேசுறேன்.
0: டேனியல், சொல்லுங்க, பாடல் கேட்டீங்களா?
1: ஆ, அந்த பாட்டு கேட்டேன் மேடம்.
0: என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்டோம்? ரங்கா படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடி. ஆமா, வாலியுடைய வரிகள்ல சங்கர் கணேஷ் இவங்க இசையமைப்புல கேட்டு முடிச்சோம். சரி, இந்த பாடல்ல கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய ஆங்கில வார்த்தைகள் இதுல வந்தது.
1: ஓகே,
0: அதுல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சொல்ல முடியுமா?
1: ரெண்டு மூணுதா? மை டியர் அங்கிள்.
0: மை டியர் அங்கிள், ஓகே. அதனாலதான் அந்த கேள்வி கேக்கல. வாழ்த்துக்கள் இருந்தாலும் நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யாருங்க? நல்லா இருக்கும், நீங்க யாரு?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளத்துல இருந்து, சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, இதுல ஆங்கில வார்த்தைகள் கேட்டோம் நிறைய.
2: டூத்பேஸ்ட், பிரஷ்.
0: டூத்பேஸ்ட், பிரஷ், ஓகே.
2: டி,
0: மூணு வார்த்தை சொல்லிட்டீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசலாமே.
3: இதா பேசுறேன், பேசுறேன் மேடம், பேசுறேன். கும்பகோணம், சோரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஜிஆர் சரவணன் மேடம்.
0: ஜிஆர் சரவணன், சொல்லுங்க. இப்போ நீங்க ரேடியோ ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நாம வந்து அதுல ஆங்கில வார்த்தைகள் கேட்டிருந்தோம். நாலு வார்த்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நண்பர்கள். டூத்பேஸ்ட், பிரஷ், டீ, மை டியர் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம வேற வார்த்தைகள்? சூப்பர், வெல் டன், வெல் டன், வெரி குட், சூப்பர். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணுங்களே. ஹலோ, யாரு?
4: விஜயேஸ்வரன் மேடம்.
0: வாங்க சொல்லுங்க.
4: சொல்லுங்கம்மா.
0: இன்னும் ஏதாவது தெரியுமா? மூணு கேட்கலான்னு
4: பார்த்தேன்,
0: ரெண்டு கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள், சூப்பர். வணக்கம்.
5: ஹலோ,
0: வாங்க.
5: வணக்கம்.
0: வணக்கம்ங்க.
5: கும்பகோணத்துல இருந்து இந்திரா காந்தி சாலை இருந்து பி எம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
5: டவல்,
0: டவல், வேற?
5: ஆமா.
0: சரி, பரவாயில்ல, ஒரு ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கீங்க. வணக்கம். ஹலோ,
6: வணக்கம்.
0: விவத் பாரதி. ஆமா, கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி
6: வாங்களேன்.
0: இல்ல, ஏன்னா நீங்க பேசுறது அப்படியே கேக்குது, அதனாலதான். சொல்லுங்க.
6: குட் மார்னிங்.
0: குட் மார்னிங் சொல்லிட்டீங்க, வெரி குட். ஃபர்ஸ்ட் வேர்டே அதுதான். அடுத்து,
6: டே யூ ஆர் மை பேபி.
0: ஐ சம, இன்னும் ஒன்னு,
6: ஐ லவ் யூ
0: மை டியர். வெரி குட் மா, சூப்பர் மா. தஞ்சாவூர்ல இருந்து
6: வள்ளி.
0: வள்ளி, சூப்பர், வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கண்டுபிடிக்கிறாங்க நேர்கள். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்னே ஒன்னு இருக்கு.
7: ஹயாத் பாஷா, ரெட்டில் ஹயாத் பாஷா, ஜெய் புனிஷா. ஆங்கில வார்த்தை வந்து 15 முறை வந்திருக்குது மேடம்.
0: சரி, இதுல இதுல என்ன அப்ப அப்படின்னா 14 சொல்லிட்டாங்க, ஒன்னு சொல்லணுமே.
7: அதான் மேடம், பிரெட் ரோல்ஸ் இருக்கு,
0: அதெல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லல. அது என்னது?
7: அதுதான் தெரியல மேடம், 15 முறை.
0: ஓ, நீங்க அதை வந்து கவுண்ட் பண்ணிருக்கீங்க, என்ன அப்படின்றத அவர் யோசிக்கல. வணக்கம்.
8: காலையில வணக்கம்மா.
0: யாருங்க?
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல்பட்டி கோபால்.
0: சொல்லுங்கய்யா.
8: எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதுல என்ன 15 வார்த்தை வந்துச்சு இல்லம்மா?
0: இன்னும் ஒன்னு இருக்கே.
8: ஒன்னு இருக்கா?
0: யார் சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம். ஹலோ
9: ஹலோ
0: வணக்கம்.
9: நான் கிண்டி ரெண்டு விஜயா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயா.
9: மேடம் சேட்டன்லி மேடம்.
0: சேட்டன்லி அடுத்து என்ன சொல்லுவாங்க? கரெக்டா சொல்லிட்டீங்க, சர்டன்லி டார்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். 15 சொல்லியாச்சா? தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி. ஹலோ
10: வணக்கம்.
0: ஹலோ
10: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
10: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்.
0: பாபு, இப்போ ஆங்கில வார்த்தைகள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க நம்ம நண்பர்கள்.
10: ஓகே மேடம்.
0: இதுல ரிலேஷன்ஷிப், அதாவது உறவு முறை வந்து ஒரு மூணு இடத்துல சொல்லிருப்பாங்க. மூன்று உறவு
10: முறை. மாமா வந்துச்சு, அங்கிள் வந்துச்சு.
0: மாமா வேற,
10: அங்கிள் வந்துச்சு.
0: என்னது
10: அங்கிள்? அங்கிள் அங்கிள்
0: அங்கிள். நான் தமிழ்ல கேக்குறேன்.
10: மாமாலாம் மாமா.
0: மாமா வேற.
10: அப்புறம் ஐ லவ் யூ சொன்னாங்க, அது ஒன்று சொன்னாங்க.
0: இல்ல, நான் உறவு முறை தான். இப்ப அது எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப உறவு முறை மாமா சொல்லிருக்கீங்க, அது மாதிரி இன்னும் ரெண்டு உறவு முறை சொல்லிருப்பாங்க.
10: என் உயிர்,
0: வாழ்த்துக்கள். நம்ம அடுத்த நேற்று கேட்போம். கேட்கறதுக்கு முன்னாடி
11: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வணக்கம்.
12: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
12: லவ்லி மேடம்.
0: எங்க இருந்து?
12: கோவூர். லவ்லி.
0: கோவூர். லவ்லி சொல்லுங்க சொல்லுங்க
12: மேடம். மாமா, அம்மாவுக்கு அண்ணா.
0: அம்மாவுக்கு அண்ணன்னா வந்துச்சு.
12: ஆமா.
0: இல்லையே இல்லையே, அம்மாவுக்கு அண்ணன் அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்திருக்காது.
12: அண்ணன்
0: அம்மா அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அதுல இல்ல. வணக்கம். வாங்க.
13: நாங்க வேப்பத்தூர்ல இருந்து சத்யா பேசுறோம். சத்யா பரமராஜ்.
0: வேப்பத்தூர். எங்க இருக்குமா அந்த ஊரு?
13: கும்பகோணம் பக்கம்.
0: கும்பகோணம் பக்கம் வேப்பத்தூர். சொல்லுங்க.
13: உறவு முறை கேட்டீங்களா மேடம்?
0: ஆமாங்கம்மா.
13: தம்பி. அக்கா.
0: அக்கா அப்படின்னு இருந்ததா?
13: தாய்.
0: தாய். உன் தாய்க்கு நான் தம்பி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மாமா, தாய், தம்பி, இந்த மூன்று உறவு முறையும் வந்து அதுல கொடுத்திருந்தாங்க. வாழ்த்துக்கள். உங்க பேர் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க. கேக்கல.
13: சத்யா பரமராஜ்.
0: சத்யா பரமராஜ் வேப்பத்தூர்ல இருந்து. நன்றிமா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஏன்னா நிறைய இந்த மாதிரி புதிய நேர்களுடைய பேர்கள்லாம் கேட்குறோம் இல்லையா, அதனால இன்னொரு கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. சூப்பராக எல்லா நேர்களும் ரொம்ப அருமையாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நேரம் 9:42 45 வாங்க விரைவாக அடுத்த பாடல் கேட்டுருவோம்.

0: காற்றி போர் வழி நாவும் போகின்றோம்.
1: வணக்கம். ஹலோ, வணக்கம். யார்
2: வணக்கம் மேடம்,
1: யார் பேசுறீங்கய்யா?
2: கும்பகோணத்திலிருந்து விஸ்வா டெய்லர்.
1: விஸ்வா, ரேடியோ பக்கத்திலேயே வச்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் பேசுறது அப்படியே இல்ல இல்ல, நான் பேசுறது அப்படியே ரிப்பீட் ஆகுது நண்பா.
2: ஹலோ மேடம்,
1: ஆஃப் பண்ணிட்டீங்களா?
2: என்ன
1: படத்துல இருந்து வந்தது? கேள்வியே அதுதான். பரவாயில்ல, அடுத்த நேற்று கேட்போம். வணக்கம். வணக்கம்.
3: மன்னிக்கணும் மேடம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் திருமதி சுந்தரம்.
1: யாருங்க?
3: யாரு? மன்னிக்கணும், கட்டுப்பாட்டை.
1: ஆஹா, கட்டுப்பாட்டை மீறி தயவு செஞ்சு வராதிங்க, யாரா இருந்தாலும் சரி. சரியா, ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியாக காத்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
1: வாங்க.
4: தஞ்சாவூர் மாவட்டம் கருங்கட்டான்குடி மோகன சுந்தரம்.
1: கருங்கட்டான்குடியில இருந்து
4: வாழ்த்துக்கள்.
1: அடுத்த நேரம் கேக்கலாம். வணக்கம். வணக்கம். வாங்க. சொல்லுங்க புஷ்பலதா.
5: ஆமா மேடம், இந்த ஓடம் ஒன்று காற்றில்
1: அப்படின்னு பாடல் வந்துச்சு, என்ன படத்துல இருந்துன்னு கேட்டிருந்தேன்.
5: இது திரிபுர சுந்தரி.
1: திரிபுர சுந்தரி, வெரி குட், அழகா பதில் சொல்லு.
5: புலமை புத்தன் அவங்க எழுதிட்டாங்க.
1: இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டுட்டோம். சரியா
5: மேடம்,
1: சரி. இப்ப இந்த பாட்டுக்குள்ள கேள்வி என்னன்னா, இதுல வந்து ஒரு முரண் ரொம்ப அழகா வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முரணை ஒரு ஒரு வரியில சொல்லியிருப்பாரு புலமை புத்தன்.
5: அதாவது, தாகம் வந்தால் நீரும் இல்லை, நீரை தேடி, ஆனா நீரிலே நம்ம
1: வாழ்ந்து. அதுதான். எப்படி, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது இது வந்து எதுல படமாக்கப்பட்டிருக்கும் இந்த பாடல்?
5: அதாவது தண்ணி இல்லாத படம், இந்த தண்ணீர் தண்ணீர் மாதிரி அந்த படங்கள்ல வந்திருக்குமோ?
1: இல்லம்மா, ஓடம். அதாவது ஓடத்துல வந்து அவங்க பயணம் பண்றாங்க. கடல்ல பயணம் பண்ணும் போது தண்ணிக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா தாகம் என்றால் நீரும் இல்லை, நீரில் வாழ்கிறோம், தண்ணியில தான் இருக்காங்க.

0: ஆனா அந்த தண்ணி வந்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு பயன்படல, தாகத்துக்கு பயன்படல. ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு கவிஞர், அதுக்காக தான்.
1: பரவாயில்ல மேடம், எங்களுக்கு 2 நிமிஷம் கழிச்சு வருது மேடம். அதே நாங்க பாட்டு முடிஞ்சு வரங்குள்ள
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். உங்களுக்கு வந்து அதை முழுமையா கேட்க முடியல அப்படின்றத சொன்னாங்க. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு முரண் வந்து அதுதான், தாகம் என்றால் நீரும் இல்லை ஆனால் நீரில் வாழ்கிறோம் அப்படின்றது. வணக்கம்,
2: புவனகிரியிலிருந்து
0: சுமதி சொல்லுங்கம்மா.
2: படம் திருபுரம் சுந்தரிமா?
0: ஆமா,
2: 1978 வெளியானதுமா.
0: ஓகே, சூப்பர், இந்த தகவலுக்குலாம் நன்றி.
2: இளையராஜா மியூசிக்கல்மா.
0: சரி, இந்த பாட்டில் 2 திரைப்படங்களுடைய பேர் இருக்கும் பாடல் வரிகளில்.
2: ஓகேமா,
0: 2 திரைப்படங்களுடைய பெயர் இருந்தது, கவனிச்சிங்களா?
2: கரெக்ட் பா, சடனா கேட்டானே, நான் இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருந்தேன்.
0: வைக்கல இல்லையா? ஓகே, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம்.
3: ஹலோ,
0: வாங்க.
3: வணக்கம் மேடம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசுறேன்.
0: யாருங்க?
3: நடராஜன், நடராஜன் புத்தகரம் மேடம்.
0: புத்தகரத்துல இருந்து நிறைய முகநூல்ல உங்களோட பதிவுகள் போட்டுட்டு இருக்கீங்க.
3: ஆமா,
0: வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இப்போ இந்த
3: வாய்ப்பு கிடைச்சதுனால முகநூல்ல
0: போட்டு இருக்கீங்க, இப்போ வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இணைப்புல வந்திருக்கீங்க. இந்த பாட்டுல 2 திரைப்படங்களுடைய பெயர் கேட்டோம், படத்தோட நேம் இருக்கும் இல்லையா அது?
3: இரண்டு
0: சொல்லிட்டாங்க. வணக்கம்,
1: ஹலோ,
0: வாங்க.
1: கொடுங்கையூர்ல இருந்து தேவிகா பேசுறேன் மேடம்.
0: கொடுங்கையூர்,
1: கொடுங்கையூர்,
0: கொடுங்கையூர் சொல்லுங்கம்மா. இந்த பாடல்ல 2 திரைப்படங்களுடைய பெயர் இருந்தது, அதை கவனிச்சிங்களான்னு கேட்டேன்.
1: 2 திரைப்பட பெயருங்களா?
0: ம்,
1: நீங்க என்ன படம் கேப்பீங்கன்னு நினைச்சீங்க மேடம்?
0: அதெல்லாம் சொல்லிட்டாங்களேம்மா.
1: சொல்லிட்டாங்களா?
0: அதெல்லாமே சொல்லிட்டாங்க நண்பர்கள். வணக்கம், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் 50 தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
4: ஒரு ஒரு படம் கண்டுபிடிச்சேன், தூண்டில் மீன்கள்.
0: ஹாய், சூப்பர், வாழ்த்துக்கள். வேற இன்னொன்னு கண்டுபிடிக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. வணக்கம், வாங்க.
5: காலை வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
5: ரங்கராஜன்.
0: ரங்கராஜன் ஐயா சொல்லுங்க.
5: ஹலோ, அது வந்து மின்னல் ஒரு படம் இருக்கு. அப்புறம் வந்து நாங்கள்.
0: என்னங்க?
5: ஓடங்கள்
0: இல்ல, ஓடம் தானே வந்துச்சு. நன்றி, நன்றி. இன்னும் ஒண்ணு. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசலாமே.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
6: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோவிந்தாபுரம் கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: கோவிந்தாபுரம்.
6: ஆமா,
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
6: முருகன் டைலர்.
0: முருகன் பேசுறீங்க, சொல்லுங்க. இந்த பாடல் கேட்டிங்களா முருகன்?
6: பாடலா?
0: பாடல் கேட்டிங்களா? சரி, அவங்க வந்து முழுமையா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம், 2952508533 மற்றும் முறையின் 2838981. வணக்கம்,
7: வணக்கம் மேடம்,
0: வாங்க.
7: அந்தோனிராஜ் காஸ்பார்ட்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க அந்தோனிராஜ்.
7: படம் சொல்லிட்டாங்களா?
0: இல்ல சொல்லல, இன்னும் ஒன்னு இருக்கு.
7: வாழ்க்கைன்னு ஒரு படம்.
0: வாழ்க்கை, அதுதான் அதுதான் தேடிட்டு இருந்தேன்.
7: நாங்கள்னு ஒரு படம் இருக்கு மேடம்.
0: அது சொல்லிட்டாரு ஐயா, சொல்லிட்டாங்க.
7: வாழ்க்கை இருக்கு மேடம்,
0: தூண்டில் மீன், வாழ்க்கை, மின்னல், நாங்கள், அதெல்லாம் சொல்லிட்டாங்க.
7: வாழ்க்கை
0: நீங்க தான் சொல்லிருக்கீங்க.
7: நன்றி மேடம்,
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி,
7: நன்றி, நன்றி.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

நேர்களை முகநூல் பக்கத்தில் நிறைய நேர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா, மனோகரன், வித்யா ரவிசங்கர், மீரா வெங்கட்ராமன், தஞ்சை தேனே பிரகாஷ் குமரன், மாலினி தேவி அருணாச்சலம், ஹரிஹரன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சிவன், அருண், வீரதுரை, ஆண்டனிராஜ், அடுத்து அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பாபு முள்ளக்காடு, இந்த மாதிரி நிறைய நேர்கள் வந்து இவங்க எல்லாருமே வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில். அதனால தான் ஒவ்வொரு முறை வந்து படித்தோம். ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குடமாதப்பட்டி கேவி கே வி ஜெயசீலன், மேலப்பேடு தயாளன், ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, இந்த மாதிரி நிறைய நேர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் வந்து அவங்களுடைய பதிலை வந்து இதில் பதிவிட்டிருக்கிறாங்க. அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அடுத்து ஒரு பாடல் போட்டு பாடல்லேருந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நேரம் இருக்காது. இப்போ நேரம் வந்து 9:56 ஆயிருச்சு. அதனால் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் போது இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம கேட்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரக்கூடிய பாடல் இது. கல்யாண வளையோசை திரைப்படத்திற்காக எம்எல் ஸ்ரீகாந்த் இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல் இது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம் சபாஷ்.

மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அலைவரிசையை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கேட்டு ரசிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. அறிவுபூர்வமான கேள்வி, சுவாரஸ்யமான பதில்கள் நேயர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்களை ஒரு முறை சொல்லிடுறோம். 295-205-853, மற்றொரு இலக்கு எண்ணான 283-89-871 என்ற எண்ணிலும், 044 என்ற சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போறீங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் எதை பற்றி அப்படின்னா, கடல் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்களோடு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். சரி, நேர்கள் கடல் சம்பந்தமான கேள்விகளுக்கு தயாராக இருக்கிறதுக்குள்ள அதுக்குள்ளேயும் ஒரு பாடலை கேட்டு வந்துடலாமா? சுறா திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்டலாம், மணி சர்மா இசையில.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்வி கேண்ட பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் காலை 8:10. சரி, இன்னைக்கு கடல் சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்குறோம்னு சொல்லியிருந்தோம். என்ன கேள்வி முதல்ல கேட்குறோம் அப்படின்னா, உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படின்றது தான் முதல் கேள்வி. நேர்கள் தொலைபேசி வழியாக

0: தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு தொலைபேசியில் வந்து இணைப்பு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அந்த ஃபேஸ்புக் உடைய பேஜஸில் உங்களுடைய பதிலில் கமெண்டில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை படிப்போம். சரியா? இப்போது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயரை சந்திச்சிடலாமா? வணக்கம், யார் எங்கிருந்து? இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் என்ன?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: வணக்கம் சார். உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படின்றது தான் சார் இன்னைக்கு முதல் கேள்வி.
1: உலகிலேயே மிகப்பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல்.
0: ஓகே சார், இணைப்பில் வந்தது நன்றி. வரக்கூடிய அடுத்த நேர் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம் செல்வது யாரோ, உங்கள் பேர் சொல்லலாமே.
2: ராயப்பேட்டை வெங்கட் மேடம், பசிபிக் பெருங்கடல் தான் மேடம்.
0: பசிபிக் பெருங்கடல் தான். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். உலகிலேயே மிகப்பெரிய கடல் எது அப்படின்னா அது பசிபிக் பெருங்கடல் தான். இது பூமியின் மொத்த பரப்பில் சுமார் 1/3 பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லலாம். சரி, இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்ச கையோட ஒரு பாடலை கேட்டலாம். பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நீர்ப்பறவை திரைப்படத்திலிருந்து ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்து பாடின பாடல் உங்களுக்காக தொடரும் நேர்களே.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் காலை 10:17 கேட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கடல் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில முதல் கேள்விக்கு ரெண்டு பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. சரி, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேள்வியும் கேட்டலாமா? உலகத்துல மிகவும் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்றதுதான் கேள்வி. மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக, உலகில் மிகவும் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல காத்துட்டு இருக்கிற நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லலாம்.
1: நான் சிங்கச்சோன், சென்னை ஆர்கே நகர் மேம்.
0: சொல்லுங்க சார், உலகில் மிகவும் ஆழமான கடல் பகுதி
1: மரியான் பள்ளத்தாக்கு மேம்.
0: அது எங்க இருக்கு?
1: இது பசிபிக் கடல்ல தான் இருக்கு நினைக்கிறேன்.
0: ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேரையும் சந்திச்சிடலாம், இதே கேள்வியை கேட்டுலாம். வணக்கம், இனிப்புல இருந்து விடுபட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க சார் பதில்.
2: எனக்கான கேள்வி சொல்லுங்க மேம். இன்னும் ஆப்ல வரல.
0: நீங்க ஆப்ல கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, அதான் டைரக்டாவே கேட்கலாமே.
2: இல்ல மேம், நான் பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன், அதனாலதான் என்னால டைரக்டா கேட்க முடியல.
0: ஓகே, உலகில மிகவும் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்றதுதான் நான் கேட்ட கேள்வி.
2: உலகின்
0: மிகவும் ஆழமான கடல் பகுதி
2: ரொம்ப ஆழமா இருக்குமா?
0: ஆமா,
2: அது வந்து இது மேம், பைக்கால் அப்படிங்கிற ஒரு ஏரி. அது பைக்கால்
0: இல்ல, கடல் பகுதி கேட்டேன்.
2: அப்ப அதுவும் பசிபிக் தான் மேம்.
0: ஓகே சார், இனிப்பு வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர் யாரை இருந்து? வணக்கம், யாருங்க இருந்து? யாரு, மறுபடியும் உங்க பேர் சொல்லுங்க.
3: கலா. கலா,
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: கலா மேடம் சொல்றது.
0: எங்க பேசுறீங்க, எங்க இருந்து?
3: அரக்கோணம். கலா.
0: ஓகே,

0: அதற்கான கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா.
1: அது பசுமை.
0: உலகில் மிகவும் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்றதுதான் கேள்வி.
1: கன்னியாகுமரி.
0: ஓகேம்மா, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. சரி, இதற்குண்டான விடையை வந்து நானே சொன்னேன். முதல் நேயர் கரெக்டாக சொன்னாங்க. உலகில் மிகவும் ஆழமான கடல் பகுதி எது அப்படின்னா மரியானா பள்ளத்தாக்கில் உள்ள சேலஞ்சர் டீப். இதோடைய ஆழம் பார்த்தீங்கன்னா சுமார் 11 கிலோமீட்டர் இருக்குது. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்விகளை கேட்டலாமா? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லுன்னு காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கிறீங்களா? நேயர்கள், என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952208533, மற்றொரு இலக்கை என்னான 2838989871. மறக்காமல் 044 என்ற சென்னையுடைய முன் இணைப்பு எண்ணையும் போட்டு டயல் பண்ணுங்கள். சரி, இனி பிளேனே கூட அடுத்து நேயர், வணக்கம், யாருங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க இருந்து?
2: வணக்கம்மா, காலை வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நந்திமாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேம்மா.
0: சரி சொல்லுங்க சார், இன்னைக்கு கடல் பற்றிய சுவாரஸ்யமான கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் பேசுறது கேக்குதா சார்?
2: கேக்குதுமா.
0: ஓகே சார், உங்களுக்கான கேள்வியை சொல்லிடலாம். கடல் நீர் ஏன் உப்பா இருக்கு அப்படின்றது தான் சார் கேட்டோம்.
2: கடல் நீர் ஏன் உப்பா இருக்குன்னா அது வந்து நம்ம அது காற்று எடுத்திருந்தா கடல் பிரிச்சு இல்லம்மா, அதனால அது தண்ணி வந்து உப்பு ஆகுது பாத்து.
0: ஓகே சார், இனிப்பில் வந்து நன்றி. வரக்கூடிய அடுத்த நேர்த்தையும் கேட்டுலாம். வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லலாம்.
3: ஐயாவடி எங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு?
3: ஜெயலட்சுமி.
0: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கடல் சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம், பதில் சொல்ல தயாரா இருக்கிறீங்களா? கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கு அப்படின்றது நாம கேட்டோம்.
3: காரணம் தெரியல, ஆனா உப்பு அதை எடுத்து நம்ம உபயோகம் செய்யறோம், அதனால இருக்கும்.
0: ஓகேம்மா, இனிப்புல வந்து நன்றி. வரக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்குது, உங்க பேர் சொல்லலாம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சரி, நம்மளுடைய பேச்சு சரியா கேக்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம், இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நீங்க. வணக்கம், வணக்கம் சார்.
4: கும்பகோணத்துல சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க சார், சொல்லுங்க சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: மணல் நீர் வந்து ஆத்துல இருந்து அரைச்சு போறதா தாது உப்புக்கள் அந்த இது வந்து
0: நதிகள் கொண்டு வர்ற கனிம உப்புகள் பல ஆண்டுகளாக கடல்ல சேர்ந்து இருக்கிறதானதான் கடல் நீர் உப்பா இருக்கு அப்படின்றதுதான் பதிலு. சரி, இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டலாம். கடல் நீர் பத்தி கேட்டதுனால கடல் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டலாம். ஏ.ஆர். ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் பாடல் இது கடல் திரைப்படத்திற்காக.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:27. சரி, நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ரொம்பவே சூப்பராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல கிட்ட ரெண்டு கேள்விக்கு வந்து தொலைபேசி இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய கேள்வியை வந்து போட்டிருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, அனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்து, பிரமிழா தமிழ் செல்வன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் விக்னேஷ் ஹுசூர்லேருந்து, ஹரிராம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரத்துலேருந்து, பாபு முள்ளக்காடிலிருந்து, அப்புறம் ஆனந்தமுருகன், கமலாவரதன், வித்யா ரவிசங்கர், சூடைமேடு ரீஜா மனோகரன், நடராஜா சுப்பையா புத்தகரத்துலேருந்து, பிரமிழா தமிழ் செல்வன், அப்புறம் ஆனந்தமுருகன், இவங்கள்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. தொடர்ந்து ஆனந்தலக்ஷ்மி ஆவடியிலிருந்து கமலாவரதன், மேலப்பேடு தயாளன், விக்னேஷ் ஹுசூர்லேருந்து, காந்திமதி, ஆனந்தமுருகன், அனந்தலக்ஷ்மி, இவங்கள்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ நேரம் காலை 10:28 ஆயிடுச்சு. இன்றைக்கி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கடல் பற்றிய சுவாரஸ்யமான கேள்வி பதில்கள் தான் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தொடரக்கூடிய அடுத்த கேள்வி, இந்தியாவுடைய மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம் எது அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணையக்கூடிய நேர சந்திச்செல்லாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்துமா?
1: நல்லா இருக்குங்களா?
0: நலமா இருக்குமா, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு கேள்விக்கு
1: பதில்,

0: கடல் தான் சொன்னீங்க.
1: ஆமா, கடல் பற்றிய கேள்வி பதில்கள் தாமா.
0: கடல்,
1: இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையை கொண்ட மாநிலம். மாநிலம் மிக நீளமான இந்தியாவில் எந்த மாநிலமா? மிக நீளமா கடற்கரை இருக்குல்ல, அது எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றது தான் கேட்டோம். நான் பேசுறது கேக்குதாமா? ஓகே, இந்தியாவுடைய மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் எது அப்படின்றது தான் கேட்டோம். சம்பந்தமான கேள்விகள் கேட்டு குஜராத். உங்களுடைய பதில் சரியா சொன்னீங்க சார், குஜராத் தான் இந்தியாவுடைய மிக நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் குஜராத். இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேர சஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி கேள்வி, தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. இனிப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கங்க.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லலாம்.
2: வணக்கம்,
1: உங்க பேர் சொல்லலாம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லலாம்.
2: திருநெல்வேலி கணபதிங்க.
1: ஆ, சொல்லுங்க சார், தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் எவ்வளவு?
2: பெரிய கடற்கரை கேட்டீங்களா,
1: அது வந்து
2: ஹலோ
1: சொல்லுங்க சார். கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்றது தான் கேள்வி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். நேர்கள்லாம் வந்து ரிசீவரை நீங்க கேட்டு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஈஸியா பதில் சொல்லலாம். நீங்க வந்து ஆப்லயோ இல்ல ரேடியோலயோ நீங்க கேட்டு பதில் சொல்லும் போது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆக தான் செய்யுது. சரி, நேயர்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்ற நம்பலாம். வணக்கம், இணைப்புல இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார். சார், உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிக்க முடியுமா? நீங்க வந்து ரிசீவர்ல நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். நீங்க ரேடியோல கேட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லும் போது கொஞ்சம் டைம் டிலே ஆகும். கம்மி பண்ணிட்டீங்களா ரேடியோ வால்யூமை? நம்பலாமா? சரி சார், தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்றதுதான் சார் கேள்வி.
3: தஞ்சை மாவட்டம் திரும்பவோனம்.
1: கடற்கரை நீளம், நீளம் நீளம் எவ்வளவு நீளம்னு கேட்டான்.
3: கடலுக்கு நீளம்,
1: தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்றது தான் சார் கேட்டோம்.
3: 10,000 கிலோமீட்டருக்குமாமா.
1: ஓகே சார், ஓகே சார், இணைப்பில் வந்தேன், நன்றி, முயற்சி பண்ணதுக்கு நன்றி. வணக்கம், இணைப்பில் எனக்கு அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து?
4: மேடம், நான் செந்தில்குமார் பேசுறேன் மேடம்.
1: ஆ, சொல்லுங்க சார்.
4: மேடம், கேள்வி பீச்சோட நீளம் கேட்டீங்க.
1: ஆமா சார், தமிழ்நாட்டுடைய கடற்கரை நீளம் எவ்வளவு அப்படின்னா சுமார் 1076 கிலோமீட்டர் தான் தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம். சரி, கேள்விக்கு பதில் தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இப்ப ஒரு பாடலை கேட்கலாம். பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி சிறிய விடுமுறை இடைவேளையை தொடர்ந்து பொன்னியின் செல்வன் பாடல் இசைக்கும்.
5: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
6: ऐसा बोलो ना,
5: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
7: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ।

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 10:39 நிமிடத்துல. சரி, நம்ம கேட்ட முதல் கேள்வி

0: உங்களுக்கு, அதாவது இப்போ பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளுக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய பதிலை போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, சத்யநாராயணன், மீரா வெங்கட்ராமன், கமலாவரதன், விக்னேஷ் உசூர்லேருந்து தேனி ஹரிராம், கோபால், அப்புறம் சூளைமேடு ரீஜா மனோகரன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து மாலினி தேவி அருணாச்சலம், சூளைமேடு ரீஜா மனோகரன், கமலாவரதன், பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஹரிஹரன், விக்னேஷ் உசூர்லேருந்து அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹரிஹரன், அப்புறம் மேலப்பேடு தயாளன், திருமலிசை அஸ்வினி நாகராஜ், அருணாச்சலம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, முகமது பிலாக் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் சொல்லிவிட்டு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்விகளை கேட்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, உலகில் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு எது அப்படின்றது தான் கேள்வி. இன்றைக்கி கடல் சம்பந்தமான சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் உலகத்தில் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு எது அப்படின்றது தான் கேள்வி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேர சந்திச்சிடலாமா? வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், மஞ்சள் சார்.
0: சொல்லுங்க சார். உலகில் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு ஓகே சார், ஓகே, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. இதே கேள்வியை அடுத்த நேரத்தையும் கேட்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லலாமா?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. உலகில் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு
2: பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியால உள்ளது.
0: ஓகேம்மா, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. சரியான பதில் சொன்னீங்க. முதல்ல வரவங்களும் சொன்னாங்க, பவளப்பாறை வந்து கிரேட் பேரியர் லீஃப் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பேரியர் ரீஃப். இதுதான் சரி. அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணையலாம் நேர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். நேரம் காலை 10:42 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, கடல்ல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாரங்கிருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம் சார். உங்க பேர் சொல்லலாம், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. மறுபடியும் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்றதையும் சொல்லுங்க. சார், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை கிளியரா பேசினா எனக்கு மட்டும் இல்ல ஆடியன்ஸ்க்கும் நிறைய நல்லா சூப்பரா கேக்கும். ஓகேயா? உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க. ஓகே சார், ஓகே. இப்போ கடல்ல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்றதுதான் கேட்டும்.
3: திமிங்கலம்.
2: திமிங்கலம், ஓகே சார். இப்ப வந்ததுக்கு நன்றி, அழகா முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய அடுத்த நேர்டையும் இதே கேட்டு கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ,
2: வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம் சார். யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், ஜெயவர்தன் செந்தில் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார், கடல்ல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் எது?
3: திமிங்கலம் மேடம்.
2: திமிங்கலம், இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். நீல திமிங்கலம் அப்படின்றதுதான் இதற்குரிய விடை. கடல்ல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் எது அப்படின்னா நீல திமிங்கலம் தான். சரி, இப்போ அடுத்ததான் ஒரு பாடல் கேட்கலாம். என்ன திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மரியான் திரைப்படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். யுவன் சங்கர் ராஜா பாடின பாடல், ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் பாடல் இது.

0: நேரம் காலை 10:48 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். நேயர்கள்லாம் கடல் பற்றி சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, நீல கார்பன் அதாவது ப்ளூ கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கேள்வி. இணைப்பில் இணைக்கக்கூடிய நேர சந்திச்சல்ல, வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: முகம்பாக்கம் டேங்க் பாட்டோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்
0: வணக்கம் சார். சார், நீல கார்பன் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் சார்.
1: சொல்லுங்கம்மா, காதுல ஊழல சரியா?
0: நீல கார்பன் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் சார்.
1: நீல காகம்மா,
0: கார்பன். இன்னைக்கு கடல் சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நீல கார்பன் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் சார் இன்னைக்கு கேள்வி. அடுத்த கேள்வியா வரக்கூடிய கேள்வி, இனி பெருங்களா? ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல இன்னைக்கு அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நீல கார்பன் அப்படின்னா என்னமா?
2: நீல கார்பன்னாவா? அந்த பேப்பர் எழுதுவோம்ல, அந்த அச்சு படியும்ல, அந்த கணக்கு இதுல எல்லாம் அடியில வச்சு எழுதுற அந்த இதுக்கு பேரு தான் நீல கார்பன்.

0: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஓகே ஓகே ஓகே. அது வந்து நம்ம பேப்பரில் சின்ன வயசில் பேப்பரில் எடுத்து அது ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல, இது வந்து கடலில் வரக்கூடிய நீல கார்பன் நான் கேட்டது.
0: அது மாதிரி அந்த அடியில இது பண்ணா அந்த எழுத்து அச்சு அப்படி அதுல எழுதி இது பண்ணா.
1: ஆக்சுவலி இதுவும் உறிஞ்சு சேமிச்சு வைக்க கூடியதுதான். யார் கரெக்டா பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம். இருந்தாலும் நீங்க இணைப்புல வந்தீங்க, முயற்சி பண்ணதுக்கு நன்றிங்கம்மா. இணைப்புல நீ கூடிய அடுத்த நேயர், வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மலையில இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சார், நீல கார்பன் அப்படின்னா
2: என்னன்னு? நீல கார்பன் சொன்னா எனக்கு அதை அவ்வளவு அழகுபடுத்தி சொல்ல வரல. கடல்கரையில சார்ந்த அந்த அந்த அதை ஒட்டின பகுதியில அந்த உறிஞ்சி, அதாவது உறிஞ்சி சேமிச்சு வைக்கக்கூடியதுதான் அந்த கார்பன், நீல கார்பன். நான் ஏதோ ஒரு நாள் தினமலர் சப்ளிமெண்ட்ல படிச்சிருக்கேன்.
1: ஓகே சார், ஓகே சார். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, கிட்டத்தட்ட சரியான பதில தான் சொன்னீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஆக்சுவலி நீல கார்பன் அப்படின்னா என்னன்னா, அவங்க சொன்னது கரெக்ட் தான். அதை எப்படி கரெக்டா சொன்னோம்னா, கடலோர சதுப்பு நிலங்கள், கடல் புல்கள், மாங்குரோவ் காடுகள், இவை எல்லாம் உறிஞ்சு சேமித்து வைக்கக்கூடிய கார்பன் தான் நீல கார்பன் சொல்றோம். சரி, நிகழ்ச்சியில ஒரு பாடலை கேட்டலாமா? ரிதம் திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டலாம். இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நேரம் காலை 10:51.

0: கரம் இருக்குமோர் கமண்டலம், கருணை என்பதோ அதில் ஜலம், நமக்காக அறிவினை வழங்கும் குரு பகவானே.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
0: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
1: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சியா அமைஞ்சிருக்கு.
0: குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
1: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் திரு வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நீயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு.
3: இதுவரை கடல் சம்பந்தமான கேள்விகள் கேட்டிருந்தீங்க. பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே,

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களுடன் சேர்த்து கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேரம் முற்பகல் 11 மணி. காலத்தையும் மனதையும் வென்ற காவிய கானங்களில் மனதை வருடும் வரிகள், வாழ்க்கையை வழிநடத்தும் கருத்துகள்னு 1960-70களில் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடும் இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடும் உங்களை சந்திக்க வருகிறது.
2: என்றும் இனியவை.

காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை கடந்தும் நம் இதயத்தில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட பொக்கிஷமான பழைய திரைப்படங்களின் இனிய அணிவரிசையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கு என்றும் இணையவேன் நிகழ்ச்சியில் பல சூப்பரான பாடல்கள்லாம் விளம்பர காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம்னா, சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து சுசீனா குழுவினர் பாடின பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் கேட்டலாம். சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக

0: காலத்தையும் மனதையும் வென்ற காவிய கானங்களாக என்றும் இணையவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:07. நிகழ்ச்சியில் தொடரவிருக்கும் அடுத்த பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். வி குமார் இசையமைப்பில் வாலியின் கற்பனை வரிகளில் பாடல் இது மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திற்காக.
1: கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா.

பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

பழைய பாடல்களின் அணிவரிசையாக என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:12. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக. இதில் வரக்கூடிய பூமாலையில் என்ற இந்த இனிய பாடல் காதலுடைய மென்மையையும் மனதில் மலரும் இனிய உணர்வுகளையும் கவித்துவமாக வெளிப்படுத்துது. பூக்களுடைய வாசனை போலவே காதல் வாழ்க்கையை அழகாக்கும் என்பதை இந்த வரிகள் உணர்த்துது. மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனின் இனிமையான இசையும் கவியரசர் கண்ணதாசனுடைய கவிதை நியமிக்க வரிகளும் இந்த பாடலை காலத்தால் அழியாத காவியமாக மாற்றியிருக்கு. இப்போ ஊட்டி வரை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம்.

செவிக்கு சுகம் சேர்க்கும் பாடல்களின் அணிவரிசையாக என்றும் இனியவை இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:17. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், இயற்கை நமக்கு அமைதியையும் நம்பிக்கையையும் வாழ்க்கை பாடங்களையும் கற்றுத்தரும் ஒரு சிறந்த ஆசான் என்பதை வரக்கூடிய இந்த பாடல் உணர்த்தது. இனிமையான இசையும் ஆழமான கருத்தும் இணைந்த இந்த பாடல் மனதிற்கு அமைதியையும் சிந்தனைக்கு விருந்தாகவும் அமையக்கூடிய பாடல் இது. சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்கப்போம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுசிலா குரலில், கண்ணதாசன் கற்பனை வரிக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி என்றும் இணையவை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:22. அழகான பாடல்களாக, காலத்தால் அழியாத காவிய கானங்களாக நேயர்களின் மனதில் நிலை நின்ற இந்த பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் என்றும் இணையவை நிகழ்ச்சியில். வரக்கூடிய அடுத்த பாடல் என்ன படத்தில் இருந்தோம்னா, ஏக்கம், காதல், கற்பனை, இந்த மூன்றையும் அழகாக இணைக்கும் காலத்தால் அழியாத இனிய பாடல்களில் இதுவும் ஒன்று. கண்ணதாசன் அவங்களுடைய கவித்துவம் நிறைந்த வரிகளும், மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவங்களுடைய மனதை வருடும் இசையும் இந்த பாடலுக்கு தனித்துவமான அழகை சேர்த்திருக்கு. பாடலை டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடலை கேட்டலாம். பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக.

0: கோவர்த்தனம் இசையமைப்பில் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்ட நேரம் முற்பகல் 11:29.
1: கருணை என்பதோ அதில் ஜலம் நமக்காக அறிவினை வழங்கும் குரு பகவானே.
2: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
2: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
3: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு. குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
2: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒரு

0: தீ தாங்கி நிற்கும் திரு வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு. இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நீயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:32 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பீம்சிங் தயாரிப்பில் 1963 சிவாஜி கணேசன், முத்துராமன், சவுகார் ஜானகி, விஜயகுமாரி இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பார் மகளே பார். இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளுக்கு டி பி ஸ்ரீனிவாசும் டி சுசிலாவும் குரல் கொடுக்க பாடல் இது பார் மகளே பார் திரைப்படத்திற்காக.

என்றும் இணைவே நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடின பாடல். கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு இசை கே வி மகாதேவன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

நேரம் முற்பகல் 11:44 வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1975 திரிலோக் சந்தர் தயாரிப்பில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் டாக்டர் சிவா.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நடப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: காலத்தால் அழியாத காவிய கானங்களாக இது என்றும் இனியவை. தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:51. நிகழ்ச்சியில் தொடரவிருக்கும் அடுத்த பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக பாடலை கேட்க போகிறோம். டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர்ஈஸ்வரி அவங்களுடைய வாய்ஸில், வாலியுடைய கற்பனை வரிகளில் MS விஸ்வநாதன், ராம்மூர்த்தி இசையமைப்பில் பாடல். இது எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் அன்பளிப்பு திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல்.

இசைக்கு வயதில்லை, நல்ல பாடல்களுக்கு முடிவில்லை. காலங்கள் மாறினாலும் இதயங்களை தொடும் இந்த இனிய மெலடிகள் என்றென்றும் நம் நினைவுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இந்த இனிய இசைப்பயணத்தில் இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 பவத் பாரதிய தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, ஒரு இனிய இசை பிரபஞ்சத்திற்கு ஆன்மாவையும் மனதிற்கு சிறகுகளையும் தருகிறது என்று சொல்லுகிறார் பிளேட்டோ என்கின்ற அறிஞர். இந்த சிந்தனை வரிகளோடு இதம் தரும் இசையில் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ரெட்ரோ நேரம்

ஆம்நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் இப்பொழுது தொடங்கி ஒரு மணி வரையிலும் இசையோடும் கவியோடும் இணைந்த பாடல்கள் உங்களுக்காக வலம் வர காத்திருக்கிறது. செவி தீண்டி சுகம் சேர்க்க காத்திருக்கும் அந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

மண்ணில் கோலம் போட்டால் ஒருவேளை அழிந்து போகக்கூடும். கண்ணில் கோலம் போட்டால் அது கல்வெட்டாக நிற்கும். காற்றில் தூது சொல்லி நேற்றைய நினைவுகளை காற்றலை சுமந்து வந்தது நாம் கேட்டு ரசித்தோம். கும்பக்கரை தங்கையா திரைப்படத்திலிருந்து பாடியிருந்தார்கள் மனோவும் எஸ் ஜானகியும். அது கங்கையமரன் கற்பனை. இசையமைத்திருந்தார் இளையராஜா. மலரை தாளாட்டும் தென்றல் கொஞ்சம் நம் மனதையும் தாளாட்டினால்

இதமாய் நம்மை தாளாட்டிய அந்த தென்றல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து வந்தது. பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. வைரமுத்துவின் கற்பனைக்கு இசை தந்திருந்தார் இளையராஜா.

காற்றுக்கு அசைந்தாடும் கீற்றுக்குள் எத்தனை எத்தனை காவியங்கள், அத்தனைக்கும் அர்த்தங்கள் சொல்ல காலங்கள்தான் ஏது. நேர்களை, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் முடிவல்ல ஆரம்பம். இந்த

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா, நடிகர்ல கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நேரம் 12:17. காற்றோடு கலந்து நம் காதோரமாய் சுகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து

வானமேடையில் வலம் வந்த அந்த பூந்தென்றல் பி ஜெயச்சந்திரன் சுனந்தா சுமந்து வந்தது. எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் கேட்டு ரசித்தோம் நேர்களே, மனசுக்குள் மத்தாப்பு இந்த திரைப்படத்திலிருந்து.

அன்பின் சாயலெல்லாம் அந்த இன்பத்தென்றில் சுமந்து வந்தால் அது சுகமோ சுகமில்லையா? ஆம்னியர்களே, மண் வாசத்தோடு மனதின் வாசத்தையும் சேர்த்து சுமந்து கொண்டு வந்தது அந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில். அது பழனி பாரதியின் கற்பனையில் மனோஜ் பட்நாகர் இசையமைத்த பாடல். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் என்றென்றும் காதல்.

0: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வித் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
1: அப்படியா? ஏன்?
0: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வித் பாரதி தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
1: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
0: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
1: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
0: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
1: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
0: சரியா போச்சு.
1: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
0: கேட்க மட்டும்தான் செய்வியா?
1: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
0: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
1: என்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
0: பாரா
1: பாடல்
0: உங்கள் சாய்ஸ்.

வான்வழி எங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நூற்று 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. இந்த நேர்களோடும் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே.

நேரம் 12:30. இதமானதொரு தென்றல் காற்று சுகமாக நம் இதயம் தீண்டிக் கொண்டிருக்கிறது காற்றலைகளின் ஊடாக.

வட்டம் கைகோர்த்து வந்தது. கேட்டு ரசித்தோம் நாம் அருண்மொழி மின்மினி குரல்களில். தர்மசீலன் திரைப்படத்திற்காக அது வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்திருந்தது. தென்றலோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. மனதோடு சுகமான ராகங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து அந்த ஏழு நாட்கள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் ஏற்றி எம் எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடல் பாடியிருக்கிறார்கள் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: நேர்களே, தென்றல் சொன்ன அந்த செய்தியை மனதோடு ரகசியமாக பதுக்கி வைத்து காத்திருங்கள். இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் தென்றலின் சுகம் உங்கள் செவி தீண்டும்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300

0: ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக

0: அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டிலிருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணிவெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. இசைத்தென்றல் இதமாய் தாலாட்ட வலம் வந்து கொண்டிருக்கிறது. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த அருண்மொழியும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் இது. வாலியின் கற்பனையில் இளையராஜாவின் இசையில் வீட்டில் விசேஷங்க இந்த திரைப்படத்திலிருந்து.

0: சென்றல் என்னை,
1: சென்றல் என்னை,
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காத்து கிடந்த சோலை ஓரம் கங்கை வந்து பாயும் நேரம் எத்தனை ஒரு சுகம் இருக்கும் இல்லையா? மெல்ல தீண்டினால் தென்றல், கொஞ்சம் எல்லை தாண்டினால் புயல், எப்போதும் பூந்தென்றல் மட்டுமே நம் மனதை நிறைக்கட்டும். நேர்கள், நாம் கேட்ட அந்த பாடல் ஒரு ஓடை நதியாகிறது திரைப்படத்திற்காக கிருஷ்ணச்சந்திரன் சசிரேகா பாடியிருந்தது. வைரமுத்துவின் கற்பனை, அது இசையமைத்திருந்தார் இளையராஜா. செவியில் சத்தமில்லாமல் ஓர் யுத்தம், சிந்தையில் செந்தூர தேனின் மிச்சம், இதை இணைத்து தந்த இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் பகல் 1:01. நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

ஆம்நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். பொதுவாக பாடல் உங்கள் சாய்ஸில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், கதம்ப கானங்கள் வெவ்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய நேயர்களுடைய ஒரு பலவிதமான ரசனைகளின் தொகுப்பாக தான் வந்து நாம் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சி வந்து கேட்டுட்ருக்கிறோம். எப்போதும் தொடர்ந்து வரக்கூடிய நேயர்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சின்ன நினைவூட்டல், ஒரு 2-3 நாட்கள் இடைவெளியில் இருக்கக்கூடிய நேயர்கள் வந்து இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை நம்ம வந்து கொஞ்சம் அடுத்த நேயர்களுக்காக விட்டு கொடுக்கலாம். எல்லாருடைய ரசனைகளும் எப்படி இருக்குது அப்படின்றத அமைதியாக உட்கார்ந்து கேட்டு ரசிக்கிறது, அது ஒரு சுகம் இல்லையா? பங்கெடுக்கிறது ஒரு சுகம், இருந்தாலும் அடுத்தவங்களுடைய பங்கெடுப்பில் அவங்களுடைய விருப்ப பாடல் என்னன்றதையும் நாம் ரசித்து கேட்கலாம்ல. அந்த மாதிரி இன்றைக்கி நாம் கொஞ்சம் மற்ற நண்பர்களுக்கு இடம் கொடுக்கலாம். சரி, எந்த தொலைபேசி எண்களில் வரணும்? 2952-08-53 மற்றும் ஒரு 2838-9871. இணைப்பு எண் வந்து 044. இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்றத சொன்னால் நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்ம கேட்க போகிற இந்த பாடல் இளையராஜா இயற்றி இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல், வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு நம்மளுடைய பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வாங்க.
1: நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேங்க.
0: ராஜா மின்ட்ல இருந்தா சொல்லுங்க. முதல் நேயரா வந்திருக்கீங்க ராஜா, அந்த சந்தோஷத்தோட என்ன பாடல் கேட்டறலாம்?
1: இல்ல மேடம், நம்ம இங்க வந்து நாங்க ஃபேன்ஸ் டெய்லருங்க, ஃபேன்ஸ் எல்லாம் தைக்கறாங்க.
0: ஓகே, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிகழ்ச்சி கேட்காம அவங்களுக்கு சாப்பிட கூட போக மாட்டாங்க, அவ்வளவு நல்லா இருக்கும்.
0: அவ்வளோ
1: ரெட்டைவால் குருவில இருந்து கண்ணன் வந்து பாடிக்கிறான்.
0: அந்த பாடல் வேணுமா உங்களுக்கு? பரவாயில்ல, அதான் நீங்க நண்பர்களோட ஒரு வேலை பாக்குற இடத்துல இருந்து நீங்க பேசுறீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா ஆமா, இந்த நிகழ்ச்சி கேட்காம அவங்க சாப்பிட கூட மாட்டாங்க.
0: சந்தோஷமா இருக்குது. இசை
1: இருக்காரு, ரொம்ப நிகழ்ச்சி மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாரு.
0: நன்றி நன்றி நன்றி. இசை வந்து விருந்தும் மருந்தும்னு சொல்லுவாங்க, அதனால அவங்களுக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்கும் போது மகிழ்ச்சியா இருக்குது. இதோ உங்களுக்காக இசை விருந்து கேளுங்க. நன்றி,
1: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. நண்பர்களோட சேர்ந்து கேட்க போறாரு அவரு.

நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் ஜானகி பாடியிருந்தது. நா காமராசன் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. இரட்டைவால் குருவி திரைப்படத்திலிருந்து நேரின் விருப்ப பாடலாக கேட்டு ரசித்தோம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு. குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு
3: நேரம் 1:14. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. சரி, இப்போ இந்த எண்கள் யார் வந்திருக்காங்க? வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம்.
3: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆயிடுச்சுமா நீங்க வந்து?
4: ஒன் மந்த்
3: கழிச்சு வந்திருக்கீங்க. சூப்பரா. என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: எனக்கு வந்து மேட்டுக்குடியில இருந்து ஓம் சரவண பவ எனும் மந்திரம், அந்த பாட்டு மேடம் மனோ பண்ணாரு.
3: ஓ, அந்த பாடல் வேணுமா? சூப்பர், கேட்டலாம். ஆடி கிருத்திகை, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்மா. கேட்போம்.
4: தேங்க்யூ.
3: மனோவுடைய குரல்ல பழனி பாரதி வரிகள்ல சிற்பி இசையமைத்த பாடல் இது.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்து?
1: வேதாரண்யம் வட்டம் கத்திரிப்புலத்துல இருந்து பாக்கியராஜ் பேரா.
0: கத்திரிப்புலம் உங்க ஊர் பேரா?
1: ஆமா மேடம்.
0: அருமையான பேர், சொல்லுங்க பாக்கியராஜ், என்ன பாடல் நீ கேட்கலாம்?
1: முதல் மரியாதை படத்துல இருந்து பூங்காட்டு திரும்பும் அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த பாடல் நிச்சயமாக திரும்பும், கேட்கலாம். நன்றி
1: மேடம்,
0: நன்றி. மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்து வரிகளில், இளையராஜா இசையில், இதோ பூங்காற்று.

0: வணக்கம் பவத் பாரதி, பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: வணக்கம் மேடம், ஆர்ஜி அரிபா அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம், சொல்றது யார்?
1: குமார் மேடம், செங்குன்றம் மாவட்டம் கோனிமேடுல இருந்து குமார் மேடம்.
0: செங்குன்றம், உங்க ஊர் பேர் சொல்லுங்க. செங்குன்றம் பக்கத்துல
1: கோனிமேடு.
0: கோனிமேடு,
1: ஆமா மேடம்.
0: ஓ சரி சரி சார், குமார் பேசுறீங்க. சொல்லுங்க குமார், இன்னைக்கு என்ன பாடல் கேட்க போறீங்க? கணேஷ் அவங்களுடைய இசையமைப்புல, டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்கள்ல.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கதிரை வசதி பத்திரம். நல்லா இருக்கல மேடம்?
0: நல்லா இருக்கும். என்ன பேசுனீங்க? வாரியம்
1: வாரியங்காவல் ஜெயங்கொண்டம் பக்கம்.
0: ஜெயங்கொண்டம் பக்கத்துல வாரியங்காவல். சூப்பர். ஒரு ஆரியங்காவு கேள்விப்பட்டிருக்கேன், இது வாரியங்காவல். உங்க பேர் சொல்லுங்க.
1: கதிரவன் மேடம். வாரியங்காவல் கதிரவன்.
0: கதிரவன் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கமா நண்பா? முதல் முறையா பாடல் உங்கள் சாய்ஸ்ல வரீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு வந்து பருவராகம் படத்துல இருந்து காதல் இல்லைன்னு சொன்னா
0: பருவராகத்துல இருந்தா சரி கேக்கலாம் நண்பா. நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. முதல் முறையா வந்திருக்கிறாங்க. பருவராகம் படத்துலேருந்து அவங்க ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சரி, அவங்க கேட்டிருக்கிற அந்த பாடல் வந்து நாம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்குள் நான்
3: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
4: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகர்ல கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
2: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நேரம் 1:31:50. இப்போ நம்ம கேட்கலாம் நண்பர் வாரியங்காவல் இருந்து கதிரவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல். பருவராகம் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி ஹம்சலேகா இசையமைத்த பாடல் இது. கே ஜே எஸ் தாசும் எஸ் ஜானகியும் பாடியது.

0: 102.3 வவத் பாரதி தமிழ் பண்பலையில் பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்றது யார், எங்கிருந்து?
1: கும்பகோணம் வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
0: கும்பகோணம் வேளாக்குடியா உங்க ஊரு?
1: ஆமாம் மேடம்,
0: வேளாக்குடியில இருந்து. உங்க பேர் சொல்லுங்க. ரமணா
1: சகாதேவன்.
0: ரமணா சகாதேவன், புதிய நேயர்கள் நிறைய பேர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நண்பா சொல்லுங்க, என்ன ரேடியோ தொடர்ந்து கேட்கறதுண்டா நீங்க வத் பாரதி?
1: கேக்குறேன் மேடம்.
0: கேட்டுட்டு இருக்கீங்க, சரி. என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? என்னங்க நண்பா?
1: அனைத்து நிகழ்ச்சியுமே எனக்கு ரொம்ப
0: அனைத்து நிகழ்ச்சியும் பிடிக்கும், மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் இந்த நிகழ்ச்சியில கேட்க போறீங்க? பாடல் உங்கள் சாய்ஸ்ல.
1: முருகன் அருள் நிறைந்த ஆடி கார்த்திகையை முன்னிட்டு வானத்தை போல படத்துல எங்கள் வீட்டில் எல்லா நாமும் கார்த்திகை.
0: பரவாயில்ல, சூப்பர். அதாவது எப்பவுமே மனசளவுல வந்து வீட்டுல கார்த்திகை மாதிரி அந்த தீபம் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா, இன்ப ஒளி இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள் நண்பா, கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அந்த நேயர்கிட்ட பாடல் நாம கேட்போம். அதுக்கு முன்னாடி

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: நேர்களை நாம இப்போ கேட்கலாம். வானத்தை போல திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து, எஸ்பி பாலசுப்ரமணியம் அருண்மொழி குழுவினர் குரல்களில்.

நேரம் 1:44 35 நொடி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு

0: அலகுகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27 கோடியே 82 லட்சம் ரூபாய்

0: சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
1: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுதுநீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரியசக்தி பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5-ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது.

0: உள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்ற போது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்ற போது நீட் விவகார பிரச்சினையில் அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல் மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்பகாவடி, மயில் காவடியுடன் முகு பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 தேதி வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. நேர்கள் இப்போது கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகளாக. இன்றைய மத நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நேர்களை இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்கள் ஒலிவிழா வரும். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 3 மணிக்கு வர்ண ஜாலத்தில் இனிய திரை செய்பாடுகளை கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல் விளையாட்டு நிகழ்ச்சி தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 5 மணிக்கு பூந்தென்றல் நேர்களோடு நேரடி ஒலிபரப்பில் நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சியோடு பாடல்களும் இடம்பெற கேட்கலாம். மாலை 6 மணிக்கு திரை இசையில் மலர்ந்த இறை இசை பாடல்கள் பக்தி மாலையாக ஒலிவிழா வரும். 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம்.

இரவு 7 மணிக்கு திரை கானம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 திரை கானம் தொடர்ந்து ஒலிக்கலாம். ஒலிக்கும் நேர்கள், 7:30 நம்மை சுற்றி பி சரவணன் அவர்கள் வழங்கும் சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். இரவு 8 மணிக்கு நீ கோரினால் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தெரிவு, 11 மணிக்கு மனசு மயங்கும் இரவை இதமாக்கும் பாடல்களோடு இணையலாம் நீர்களே. நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்காக, கேட்டு ரசித்திரங்கள், இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம்.

செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது மு செண்பகாசி. நேர்களை மற்றும் ஒரு இதுபோன்ற இதமானதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மதிய வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஒரு தீமில் பாடல்கள் கேட்க போகிறோம். யூஸ்வலாக நம்மளுடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஒரு பேஸான தீம் சாங்ஸ்லாம் வந்து நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் வந்து இன்றைக்கி கேட்க போகிறோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம என்ன தீம் எடுக்க போகிறோன்னா, இந்த ஃபிலிம் படங்கள்லேயே வரக்கூடிய இந்த கர்நாடிக் பேஸ்ட் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் தான், பட் அதில் வந்து இந்த கர்நாடிக் சாயல் இருக்கும். அது கேட்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி டிவோஷனல் ஃபீல் இருக்கும். சேம் டைம் வந்து நமக்கு வந்து ஒரு சினிமா பாட்டு அப்படின்ற ஒரு ஃபீலும் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப இதமான கர்நாடிக் ஸ்டைலில் வரக்கூடிய பாடல்கள் நம்ம கேட்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய பாடல் பார்த்திங்கன்னா இந்திரா படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு சூப்பரான பாடல், ஹரிஹரன் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைஞ்சிருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கதான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா, காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில் வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு.
1: குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
3: ரெண்டு மணி 12 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கர்நாடிக் ஸ்டைல இருக்கக்கூடிய தமிழ் படங்களில் வந்த பாடல்களை கேட்க போகிறோம். அந்த வகையில் பார்த்திபன் கனவு படத்தில் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. மது பாலகிருஷ்ணன் குரல்ல யுகோ பாரதி வரிகளில் வித்யாசாகரி சில வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைத்துருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3.

2:21 கடந்து போயிட்டு இருக்கு. எங்கள் செல் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, கேட்டு முடிச்ச பாடல் திருமணம் எனும் நிகா திரைப்படத்திலிருந்து. சாதனா சர்க்கம், சார்லதா மணி, விஜய் பிரகாஷ், டாக்டர் ஆர் கணேஷ் எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகள் ஏ ஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, அதோட சேர்ந்து கேட்டு இணைஞ்சிருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

கேட்டு முடிச்ச பாடல் தசவதாரம் படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடின பாடல். அவங்களோட சேர்ந்து கமல்ஹாசனும் பாடியிருக்காரு. ஹிமேஷ் ரேஷ்மையாவுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். 2:35 கடந்து போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில். அடுத்து வரக்கூடிய பாடல் அன்னியன் படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி சேர்ந்து பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில ஒரு சூப்பரான பாடல் அன்னியன் படத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. கேட்டு அணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 எனக்குள் நான்
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகரதுல கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கிறேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கிறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

2:49 கடந்து போயிட்டு இருக்கு. கேட்டு முடிச்ச பாடல் ஆனந்த தாண்டவம் படத்திலிருந்து, சுபா, முட்கள், நித்யஸ்ரீ, மகாதேவன், வினித்ரா எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து வரிகளை ஜி வி பிரகாஷ் குமார் இசையில கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு. சைவம் படத்திலிருந்து உத்ரா உன்னிகிருஷ்ணன் பாடின பாடல். நாமுத்துக்குமார் வரிகளை ஜி வி பிரகாஷ் குமாருடைய இசையில கேட்டு நினைந்திருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு அணிஞ்சிருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

0: நேரம் 2:55. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். காசநோய் அல்லது டியூபர்குலோசிஸ் டிபி என்ற நோயின் சிகிச்சையில் மருத்துவ அறிவியல் இன்று பல முன்னேற்றங்களை அடைந்திருந்தாலும் காசநோய் இன்னும் உலகம் முழுவதும் பல லட்சம் மக்களை பாதித்து வருகிறது. ஆனால் காசநோய் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய். சரியான நேரத்தில் கண்டறிந்து முறையான சிகிச்சையை முழுமையாக எடுத்துக்கொண்டால் இந்த நோயிலிருந்து முழுமையாக குணமடைய முடியும். இந்த உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்த்து இந்தியாவை காசநோய் இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் இந்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. முதலில் காசநோய் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். காசநோய் என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற கிருமியால் ஏற்படும் ஒரு தொற்று நோய் ஆகும். இது பெரும்பாலும் நுரையீரலை பாதிக்கிறது. ஆனால் உடலின் மற்ற உறுப்புகளான எலும்புகள், சிறுநீரகம், மூளை, நிணநீர் சுரப்பிகள் போன்றவற்றையும் பாதிக்கக்கூடும். காசநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இரும்பும் போதும் தும்பும் போதும் அல்லது சளி துப்பும் போதும் அந்த கிருமிகள் காற்றில் கலக்கின்றன. அருகில் இருப்பவர்கள் அந்த காற்றை சுவாசிக்கும் போது அவர்களுக்கும் நோய் பரவ வாய்ப்புள்ளது. எனவே தொடர்ந்து இருமல் இருக்கும் நபர்கள் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இந்திய அரசு காசநோயை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருகிறது. உலக நாடுகள் 2030 காசநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் இந்தியா அதைவிட முன்னதாகவே காசநோயை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தை, அதாவது நேஷனல் டிபி எலிமினேஷன் புரோகிராமை தீவிரமாக செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், முதலாவதாக காசநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது, இரண்டாவதாக அனைத்து நோயாளிகளுக்கும் இலவசமாக உயர்தர சிகிச்சை வழங்குவது, மூன்றாவதாக மருந்து எதிர்ப்பு காசநோயை கட்டுப்படுத்துவது, நான்காவதாக நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் சமூக ஆதரவை வழங்குவது, ஐந்தாவதாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நோய் பரவலை தடுப்பது. இன்று இந்தியாவில் காசநோயை கண்டறிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சளி பரிசோதனை, மார்பு எக்ஸ்ரே, மூலக்கூறு பரிசோதனைகள் போன்றவற்றின் மூலம் மிக குறுகிய நேரத்தில் நோயை கண்டறிய முடிகிறது. அரசு மருத்துவமனைகளில் இந்த பரிசோதனைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. காசநோய் உறுதி செய்யப்பட்டவுடன் தேவையான அனைத்து மருந்துகளும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இந்த மருந்துகளை மருத்துவர் கூறிய கால அளவுக்கு முழுமையாக எடுத்துக்கொள்வது

மிகவும் அவசியம். சிலர் உடல் நலம் சற்று மேம்பட்டவுடன் மருந்துகளை நிறுத்தி விடுகின்றனர். இது மிகவும் ஆபத்தானது. இவ்வாறு செய்தால் நோய் மீண்டும் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மருந்துகளுக்கே கட்டுப்படாத மருந்து எதிர்ப்பு காசநோய், அதாவது ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி என்பது உருவாகும் அபாயமும் உள்ளது. நோயாளிகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்துகிறது. காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மட்டுமல்ல சத்தான உணவும் மிகவும் அவசியம். இதற்காக தகுதியான நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த உதவி நோயாளிகள் சிகிச்சையை முழுமையாக முடிக்க ஊக்கமளிக்கிறது. மேலும் சமூக பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் நிக்ஷய் மித்ரா என்ற முயற்சியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தனிநபர்கள், தன்னார்வ அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் மற்றும் சமூக அமைப்புகள் இணைந்து காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து, மனநல ஆதரவு மற்றும் தேவையான உதவிகளை வழங்க முடியும். இது அரசு மட்டுமல்ல சமுதாயமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நோயை தடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இருமும் போதும் தும்மும் போதும் வாய் மற்றும் மூக்கை துணி அல்லது கைக்குட்டையால் மூட வேண்டும். பொது இடங்களில் எச்சில் துப்பும் பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். வீடுகள் மற்றும் பணியிடங்களில் நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும். சத்தான உணவை உட்கொண்டு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். புகைப்பிடித்தல், மதுபானம் மற்றும் போதைப் பொருள் பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். குழந்தைகளுக்கு பிறந்தவுடனே BCG தடுப்பு ஊசி போட வேண்டும். காச நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். மத்திய அரசு காசநோய் இல்லாத இந்தியா என்ற கனவை நனவாக்க உறுதியுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த இலக்கை அடைய மருத்துவ வசதிகள் மட்டுமல்ல மக்கள் ஒத்துழைப்பும் அவசியம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம், நேஷனல் TB எலிமினேஷன் புரோகிராம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.

மூணு மணி ஒரு நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. 2000 2020 இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்த பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் விருமாண்டி படத்திலிருந்து கமல்ஹாசன் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடின பாடல். கமல்ஹாசன் வரிகள், இளையராஜா சில வந்திரே இருக்கு, ஒரு சூப்பரான பாடல். நிகழ்ச்சியினுடைய தொடக்க பாடலாம் கேட்டு அணிஞ்சிருக்கீங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு.
1: குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு

3:14 கடந்து போயிட்டுருக்கு. வசூல் ராஜா MBBS படத்திலிருந்து ஒரு ரொம்ப ரொம்ப அழகான இனிமையான பாடல் கேட்டு முடித்தோம். ஹரிஹரன் சாதனா சர்கம் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. வைரமுத்து வரிகளை பரத்வாஜ் இசையில் கேட்டு முடித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருப்பாச்சி படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா உமா ரமணன் இணைந்து பாடின பாடல் பேரரசு வரிகளில் மணி சர்மா இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் FM, 100.4 வேலூர் FM, 100.1 திருப்பத்தூர் FM.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: கேர் முடிச்ச பாடல் மன்மதன் படத்திலிருந்து சாதனா சர்க்கம் பாடின பாடல் ஸ்னேகன் வரிகளை ஒன் சங்கர் ராஜா சில கேர் முடிச்சோம். 3:26 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் காதல் படத்திலிருந்து ஹரிச்சரன் ஹரிணி சுதாகரன் பாடின பாடல் நாமுத்துக்குமார் வரிகளில் ஜோஷ்வா ஸ்ரீதருடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு அணிஞ்சிருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

செல்லம்மை படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். ரஞ்சித் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடியிருந்தாங்க. வைரமுத்து வரிகளை ஹாரிஸ் ஜெயராஜுடைய சில. 3:37 கடந்து போயிட்டு இருக்கு. வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் அழகிய தீயே படத்திலிருந்து ரமேஷ் விநாயகம் பாடின பாடல். அவருடைய இசையிலேயே வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம், 102.3.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்.
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகரதுல அவங்க கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கிறேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கிறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

3:54 கடந்து போயிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக 7G ரெயின்போ காலனி படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. கார்த்திக் குரலில் நா முத்துக்குமார், வரிகளை வன் சங்கர் ராஜா இசையில். கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்த்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கம். நிகழ்ச்சியங்களோடு நான் ஆர்ஜே கௌதம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் கொண்டாட்டத்தோடு இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கில் விளையாட போகிறோம். ஸோ நேற்று நம்ம விளையாடலையே அதே தான் கண்டிப்பாக கண்டி பண்ணலாம். நேற்று நிறைய பேருக்கு லைன் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ நேற்று ட்ரை பண்ணாதவங்க இன்றைக்கி லைனில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ட்ரை பண்ணவங்க அந்த கொஞ்சம் வழி விட்டு புதுசாக வரவங்களுக்கு வழி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் என்ன பண்ண போகிறோன்னா, பாடல் வரிகள் நான் வந்து அப்படியே படிப்பேன்னா நீங்கள் வந்து அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிப்பீங்களா, அதுதான் இன்றைக்கி நம்ம விளையாட போகிறோம். ஸோ உங்களுக்காக பாடல் வரிகள் தயார் நிலையில் இருக்குது. யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சந்தோஷமாக வந்து கலந்துக்கலாம். நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்துக்கணும் என்ன பண்ணும், ஃபோன் எடுத்து கால் பண்ணும் 2952085353 அப்படின்ற நம்பருக்கும், அல்லது 2838981 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். 044 அப்படின்ற கொடியும் சேர்த்துட்டு கால் பண்ணுங்கள். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயர் வணக்கம். சொல்லுங்க கலா. உயிருக்குள் மின்னல்கள் அடித்ததென்ன, தாகங்கள் என்னை குடித்ததென்ன, அழகில் என்னை வளைத்ததென்ன, இதயம் கொள்ளை போனதென்ன,
1: என்ன
0: போகுது என்ன படம் வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? பாடல் வரிகள் சொல்லுவேன், அது என்ன பாட்டு நீங்க கரெக்டா கெஸ் பண்ணணும், அதுதான் உங்களுக்கான டாஸ்க்.
2: சொல்லுங்க சார்.
0: உயிருக்குள் மின்னல்கள் அடித்ததென்ன, தாகங்கள் என்னை குடித்ததென்ன, அழகில் என்னை வளைத்ததென்ன, இதயம் கொள்ளை
2: போனதென்ன.
0: உயிருக்குள் மின்னல்கள் அடித்ததென்ன, தாகங்கள் என்னை குடித்ததென்ன, அழகில் என்னை வளைத்ததென்ன, இதயம் கொள்ளை
2: போனதென்ன.
0: என்ன பாட்டுன்னு கரெக்டாக கெஸ் பண்ணும். இது ஒரு மாதிரி ஃபாஸ்ட் பீட் சாங், ரொம்ப வேகமாக போகும். டான்ஸ் இந்த பாட்டு கேட்டாவே ஆட ஆரம்பிச்சிடும்.

0: வாங்க எல்லாரும், அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஏதாவது ஐடியா இருக்கா? 90s வந்த படம், 1996. வேணா ஹீரோ வேணா சொல்றேன், கார்த்தி படம். இதுக்கு மேல நான் ஆன்சர் தான் சொல்லணும். ஓகேங்க, இன்னொரு நேயர்கிட்ட பேசுவோம். நன்றி இனிப்பில் வந்ததுக்கு. வணக்கம்.
1: இனிய பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: பொன்மாலை வணக்கம் கூறுவது நாகை மாவட்டம் திருக்கோளை தாலுக்கா மணக்குடி ராஜேந்திரன்.
0: ஆஹா, அதுலேயே பாடல் மாதிரி பாடுறீங்களே.
1: என்னை
0: குடித்ததென்ன, வளைத்ததென்ன, இதயம் கொள்ளை
1: போனதென்ன? இருக்கே,
0: கார்த்தி படம் சொல்லிட்டேன். 96 வந்த ஒரு கார்த்தி படம்.
1: ஓ, 96 வந்த கார்த்திக் படம்.
0: ஆமா, கார்த்திக்.
1: மேட்டுக்குடியா?
0: இல்லை.
1: சரி, வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: சிவி நன்றி. ஊர் கணபதி சார்.
0: கண்டுபிடிச்சிங்களா கணபதி?
2: சொல்றேன் பாருங்க. ஓகே, அதான் பாருங்க.
0: சொல்லுங்க, கேப்போம்.
2: நன்றி
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருக்கு இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: வணக்கம் சார், அய்யப்பாக்கத்துல வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா?
3: இது
0: உள்ளத்தையாட்டுல குஷியில ஆட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. மனோ குரல்ல பழனி பாரதி வரிகள்ல சிற்பி சில உள்ளத்தை அளித்தா படத்துல இருந்தான் அந்த பாடல் வந்து நான் அந்த வரிகள் கேட்டிருந்தேன். அழகிய லைலா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குள்ளே அந்த பாட்டு தான். ஸோ அந்த பாட்டு நிகழ்ச்சியில முதல் பாடலா வந்துட்டே இருக்கு. கேட என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அண்ட் அது கூட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு.
1: குருவாரத்தில் முந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து முந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நீயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு

0: 4:12 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இசையோடு விளையாடல கலக்கலை விளையாண்டுட்டு இருக்கோம். பாடல் வரிகள் வந்து நான் சொல்லுவேன், அது என்ன பாட்டு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கான டாஸ்க். அடுத்து இணைப்பில் வரக்கூடிய நேர்கள் யார் யாரெல்லாம் சரியாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? பூவை போல தேகம் மாறும் தேவதை பார்வை போதும் மேடை மேலே ஆடுதே, பாதி கண்கள் மூடும் காதல் தேவியே, மோகராகம் பாடும் தேவன் வீணையே. ஏதா ஐடியா இருக்கா?
1: ஐடியா
0: வரலீங்களா? ஓகேங்க, ஓகே, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார்.
0: யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம்ல இருந்து. ஓகே, வரிகள் கேட்டீங்களா? திரும்ப சொல்லட்டுமா?
2: இன்னொன்னு சொல்லுங்க சார்.

0: கொடுக்கிறேன். பூவை போல தேகம் மாறும் தேவதை, பார்வை போதும் மேடை மேலே ஆடுதே, பாதி கண்கள் மூடும் காதல் தேவியே, மோகராகம் பாடும் தேவன் வீணையே. இது வந்து கமல்ஹாசன் நடிச்ச படம்.
1: சரி சார்,
0: இது வந்து 1985 வந்த படம், உங்களுக்கு இயரும்
1: சொல்லிட்டேன்.
0: ஆமா,
1: நானும் ஒரு தொழிலாளியா சார்.
0: ஆஹா, அது இல்லை.
1: சரி சார், வாய்ப்பு. நன்றி,
0: நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நுங்கம்பாக்கம் டேங்க்மெண்ட் ரோட்டை சேர்ந்து பூந்தமல்லி போஜராஜன் பேசுறேன். ஐயா,
0: கண்டுபிடிச்சிங்களா என்ன பாட்டுன்னு?
2: இல்லையா, அது எனக்கே புரியலையா.
0: உங்களுக்கே புரியலையா?
2: வேற என்ன சொல்லுங்க ஐயா.
0: அது கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் அடுத்த பாடலுக்கு போலாம்.
2: ஆ சரியா, சரியா,
0: ஓகேங்க, ஓகே,
2: ஓகே,
0: நன்றி, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்,
0: வணக்கம், யாருங்க இது கால் பண்ணிருக்கீங்க?
3: கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: ஓகே, வரிகள் கேட்டீங்களா?
3: கேட்டேன். இளையராஜாவின் இசையில் கவிஞர்னா காமராசன் எழுதிய பாடல், எஸ் வாசுபிரன் எஸ் ஜானகி பாடியது, கமல் அம்பிகா நடித்த 1985 சத்யாமூகி சார்பில் தயாரித்த காட்சி சட்டை.
0: அட்டே காப்பா, வேற லெவல் போங்க. எப்படி அடிக்கடி கேக்குற பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. பேசி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்து அந்த படத்துல தான் பாடல் வந்துட்டு, காக்கி சட்டை படத்துலேருந்து வானிலே தேனிலா ஆடுதே அப்படின்ற பாடல் தான் வந்து கேட்டிருந்தேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில், நான் காமராசன் வரிகளில், இளையராஜா எஸ்ல வந்துருக்கு. கேட் என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைஞ்சிருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: 4:21 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அடுத்த பாடல் வரிகள் தயாரா இருக்கு. யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்றீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஒரே சத்தமா இருக்கே. வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் ப்ரோ, நான் சந்திரசேகர், வேலூர் கட்டடையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் ப்ரோ.
0: ஓகே, வரிகள் சொல்லமா, ரெடியா இருக்கீங்களா?
2: ஆமா ப்ரோ, கொஞ்சம் புது பாட்டா கொடுங்க ப்ரோ.
0: கொஞ்சம் புது பாட்டா
2: இல்ல மாதிரி, கொஞ்சம் பழசுலாம் குடுத்துறாதீங்க. ஒரு 2000 பக்கம் வாங்க, வெச்சிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பா நினைக்கிறேன்.
0: இப்ப நான் எடுத்துக்கிறது 2000 தான். பாப்போம் கரெக்டா கெஸ் பண்றீங்களான்னு. விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா?
2: ஐயோ, நீ ராகமா பாடினா தெரிஞ்சிடும்.
0: ராகமா பாடினா ஈஸி இல்ல.
2: க்ளூ கொடுங்களேன்.
0: க்ளூவா?
2: ஹீரோ.
0: ஹீரோவா? ஹீரோ வந்து ஜீவா.
2: அப்படி ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய், எந்த பாட்டு?
0: இல்லை, தவறாக சொல்லிவிட்டீங்க. முயற்சி பண்ணதுக்கு நன்றி.
2: சரி ப்ரோ,
0: நன்றி நன்றி. வணக்கம். சூப்பர், இப்பதான் கட் பண்ணுவோம் ஒன்னு, அதான் நல்ல பழக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: உஷா, சேலம் பாக்கம்.
0: சேலம் மாவட்டத்துல இருந்து கால் பண்ணிருக்கீங்க? விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா? ஜீவா படம். க்ளூ வந்து ஜீவா படம். 2003 இந்த படம் வந்திருக்கு. ரொம்ப ஜாலியான ஒரு சூப்பரான ஒரு படம். மாலை வணக்கம்.

0: விண்மீனாய்
1: தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவள் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாள். நன்றிங்க, நன்றி, நன்றி. வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: திருச்சி மாவட்டம் கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
1: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இல்ல, அந்த வரி என்ன ஒரு முறை சொல்லுங்க.
1: இன்னும் ஒரு முறையா? ஓகே, சொல்லிட்டா போச்சு. விண்மீனாய் தொலைந்த மகள் வெண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா, பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா?
2: ஜீவா படம் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் அதுங்களா?
1: இல்ல, அந்த படம் இல்லை.
2: சித்திக்கிறே அந்த படமா இருக்குங்களா?
1: அந்த படமா இருக்குமா இல்ல உறுதியா? அந்த படம் தானா?
3: என்ன
1: பாட்டு இருக்கும்? என்ன பாட்டு? தித்திக்குதே படம் தெரிஞ்சிருச்சு. அது சூப்பர். அவங்களே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பத்துல இருக்காங்க போல. சரி, முடிவு பண்ணிட்டு வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: ஹேமலட்டா கள்ளக்குறிச்சில இருந்து, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேங்க சார். கண்டுபிடிச்சிட்டேன், மைனாவே மைனாவே படம்.
1: நீங்க வந்து சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு நீங்க வந்து பதிலோட தான் வந்திருக்கீங்க அப்படின்னு.
4: ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சி வந்திருக்கேன். ஏனா ஆப்ல கேக்குறதுனால கேள்வி கேட்டுட்டு நாங்க லைன் புடிக்கிறதுக்குள்ள சொல்லி பாட்டு போட்டுறீங்க, அதனால எங்களால டக்குன்னு வர முடியல.
1: கேள்வி
4: கேட்டுக்கிட்டு வந்தா பதில் தெரிய மாட்டேங்குது, இல்ல லைன் கிடைக்க மாட்டேங்குது, கேட்காம வந்தா பதில் தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஃப்ளூக்கா கிடைச்சிருச்சு.
1: நன்றிங்க, நன்றி.
4: நான் காமராஜர் பத்தி ஒன்னு சொல்லணும் சார். அந்த காக்கி சட்டை படத்துல அவார்டு, அவரு அந்த பாட்டுக்கு சீல்டு அவார்டு வாங்கியிருப்பாரு, அவங்க வீட்டுல வச்சிருந்தாரு. ஏன்னா நாங்க அவங்க வீட்டுக்கு கீழே இருந்தோம், எங்க வீட்டுக்கு மேலதான் அவர் இருந்தாரு. அவரெல்லாம் பார்த்து அவர்கிட்டலாம் பேசி, அவ்வளவு சாஃப்டான மனுஷன், நல்ல இருப்பாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு டா காமராசன். அவர் பாட்டெல்லாம் இப்ப கேக்கும் போது அவரு அவரோட நம்ம அந்த பிளாட்ல
1: பழகிருக்கமே அப்படின்னு அந்த நினைவுகள் வந்துட்டு போதா?
4: இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்ததுங்க சார். நான் அந்த வானிலை தேனிலா பாட்டெல்லாம் பாடும் போது அந்த அவர் எழுதினதெல்லாம் பாடு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்ததுங்க சார். உடம்பாக்கத்துல வீடு
1: வீடு. நன்றி, ஷேர் பண்ணதுக்கு. உன்னிகிருஷ்ணன் சாதனா சிறகம் குரல்கள்ல, வைரமுத்து வரிகள்ல, வித்யாசாகருடைய சீல தித்திக்குதே படத்துல தான் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேடு என்ஜாய் பண்ணுங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு எனக்குள் நான்
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகர் திலகம் கூட நிறைய நடிச்சிருக்கேன், அவருடைய சன்னு பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன், அவருடைய சன்னு விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன், இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன், சிவராஜ் கூட நடிச்சிருக்கேன், விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட, இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அடுத்து வரிகள் தயார் நிலையில் இருக்கு. யார் கரெக்டாக சொல்றீங்க? வணக்கம். வணக்கம். யார் இங்க கால் பண்ணிருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
1: போரூர் பொன்ராஜ்.
0: சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா? வரிகள் சொல்லலாமா?
1: ரெடியா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
0: ஈசானி மூலையில ஊசி மழை பெய்யையில குருவிரண்டும் ரெக்கக்குள்ள கூதக்காயுமே.
1: அது இப்ப நீலாவந்த படம் தான். ஈசான மூலையில அப்படின்னு அதுதான் ரசிகம் பாடுவாங்க.
0: புடிச்சிட்டீங்க, கிட்டத்தட்ட புடிச்சிட்டீங்க.
2: என்னங்க கருவேலம் காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள என்ன பேசு?
0: அந்த பாட்டு இல்லன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான்
2: அதுதான்.
0: சூப்பர் சூப்பர். ஆஹா, எவ்வளவு பெருந்தன்மையா இருக்கீங்க, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி. வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? ஓகே, கண்டுபிடிச்சாங்க பாட்டு, கருவேலம் காட்டுக்குள்ள அப்படின்ற பாட்டு. அந்த பாட்டு என்ன படத்துல வரும்னு தெரியுமா உங்களுக்கு?
3: படம் வந்து பொற்காலம்.
0: பாடியவர்கள்
3: இசை தேவா. பாடியவர் வந்து கருவேலம் காட்டுக்குள்ள உண்ணி
0: இல்லையா?
3: அது ஞாபகம்.
0: ஓகே,
3: ஸ்ரீராம் நினைக்கிறேன்.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி
3: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: அப்புறம் என்ன பாட்டு கேட்டு வந்துருவோம். அருண்மொழி, அனுராதா, ஸ்ரீராம், சுஜாதா எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க வைரமுத்தோரிகளை தேவா இசையில. பொற்காலம் படத்திலிருந்து கருவேலங் காட்டுக்குள்ள அப்படின்ற ஒரு அழகான பாடல் இந்த தருணத்தில் வந்துட்டே இருக்கு. கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. கேட்டு இணைந்திருக்கீங்க விவித் பாரதி, தமிழகம் 102.3.

0: 4:42 கடந்து போயிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி ரெடியா இருக்கீங்களா?
1: பார்க்கலாம், சொல்லுங்க.
0: ஓகே. காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி, உன் சேலையில் பூவேலைகள், உன் மேனியில் பூஞ்சோலைகள். இது வந்து கொஞ்சம் பழைய பாட்டு தான், 1982 வந்த படம். வரிகளா? காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி, உன் சேலையில் பூ வேலைகள், உன் மேனியில் பூஞ்சோலைகள். அடுத்த வரி, அந்தி பூவிரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும், இவளின் கனவு தணியும் வரையில் விடியாது திருமகள் இரவுகள்.
1: ஹீரோ
0: ஹீரோ ஓ ஹீரோ கேக்குறீங்களா? ஹீரோ வந்து பாக்யராஜ்.
1: பாக்யராஜா?
0: எஸ். கண்டுபிடிச்சிங்களா?
1: அது என்ன, அந்த ஏழு நாட்களா?
0: இல்லை.
1: இல்லையா? சரி, நன்றி.
0: நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தடவை கரெக்டா கெஸ் பண்ணுங்க. நன்றி.
1: பார்க்கலாம், பார்த்து பார்க்கலாம்.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யாரங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: மோகன்ல இருந்து மீனாட்சி.
0: ஓகே, வரிகள் கேட்டிங்களா? திருப்பி சொல்லட்டுமா?
2: கேட்டேன் சார்.
0: என்ன பாட்டு?
2: சூரன் நின்னு போச்சு.
0: கரெக்ட், படம் கரெக்ட். பாட்டு
2: மலை பொழிகிறது, அந்தி மலை பொழிகிறது.

0: தூரல் நின்னு போச்சு கரெக்டா சொல்லிட்டீங்க, பாட்டு தப்பா சொல்லிருக்கீங்களே. சரி ஓகே, படம் கரெக்டா கெஸ் பண்ணீங்களா, சூப்பர், நன்றி. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க? வணக்கம்,
1: சொல்லிட்டீங்க.
0: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி அப்படின்ற பாடல் தான். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்கள்ல, வைரமுத்து வரிகள்ல, இளையராஜா எஸ்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.
2: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று

0: வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்
1: 295-205-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும்.
0: உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: 4:50 கடந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துடும். நிறைவா உங்களுக்காக ஒரு பாடல் ரெடியா இருக்கு. யாரெல்லாம் கரெக்டா கெஸ் பண்றீங்கன்னு பாக்கலாம். வணக்கம். நான் பேசுறது மட்டும்தான் கேக்குது. அப்படியே காலை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க கிளம்பி. வணக்கம். வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
1: சின்ன
0: பிள்ளை போன்ற உள்ளம் பிடிக்கும், நீ கொஞ்சம் பேசும் போது சொல்ல பொய்கள் பிடிக்கும், அன்றாடம் நீ செய்யும் இம்சைகள் பிடிக்கும், அங்கங்கே நீ வைக்கும் இச்சைகள் பிடிக்கும். பிடிக்கும்னு தான் அந்த பாட்டே வரும். இதுக்கு மேல இவ்வளவு ஈஸியா நான் கொடுக்க முடியாது. என்னங்க அமைதி ஆயிட்டீங்க?
1: இல்ல சார், இது யார் நடிச்சிருக்காங்க அது மட்டும் சொல்லுங்க.
0: யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டுமா? இந்த தடவை நான் வந்து என்ன பண்றேன், ஹீரோயின் சொல்லிடுறேன். அசின் நடிச்சிருக்க கூடிய ஒரு பாடல். 2006 வந்துச்சு.
1: 2000 மேல எனக்கு தெரியாது. முன்னெல்லாம் 80 90 அதெல்லாம் சொல்லிடுவேன். 2000
0: மேல தெரியாது. கரெக்டா உங்களுக்கு தெரியாத ஜர்னல்லயே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. முயற்சி பண்ணுங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். பேசலாமே, லைன்ல வந்துட்டீங்க. வணக்கம். சொல்லுங்க, யாரு இங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? திருப்பூர்ல இருந்து. சபரிநாதன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சின்ன பிள்ளை போன்ற உள்ளம் பிடிக்கும், நீ கொஞ்சம் பேசும் போது சொல்லும் பொய்கள் பிடிக்கும், அன்றாடம் நீ செய்யும் இம்சைகள் பிடிக்கும், அங்கங்கே நீ வைக்கும் இச்சைகள் பிடிக்கும். 2006 வந்த படம். அசின் நடிச்சிருப்பாங்க. ஹீரோ சொன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஹீரோ சொல்லட்டுமா? அஜித். வரலாறா? தப்பா சொல்லிட்டீங்களே. ஓகேங்க, ஓகே. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
2: கும்பகோணத்திலிருந்து.
0: கும்பகோணம் மட்டும்தான் கேட்டுச்சு. நல்லா இருக்கு. உங்க பேர்? கும்பகோணம் மட்டும் பிரேக் ஆச்சு உங்களுடைய வாய்ஸ்.
2: இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: சரவணன் சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சிட்டேன் சார்.
0: என்ன பாட்டு
2: பிடிக்கும்?
0: பாட்டு ரொம்ப பிடிக்குமா?
2: ஆழ்வார்.
0: ஆழ்வார்ல இருந்து பிடிக்கும்ன்ற பாட்டு.
2: ஆமா சார்.
0: கரெக்டா இல்ல தப்பா?
2: கரெக்டா கரெக்டா நினைக்கிறேன் சார்.
0: நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியாவா?
2: இல்ல கன்ஃபார்மா அதுதான் சார்.
0: கன்ஃபார்மா இருந்தாலும் ஒரு டவுட்டுங்க அப்படின்றீங்களா?
2: டவுட்டுங்க.
0: சூப்பர் சூப்பர், கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே அப்படியே கை தட்டிக்கோங்க.
2: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி நன்றி.
2: சரவணன் ராஜன் பேசுறேன் சார்.
0: ஓகே சரவணன், நன்றி.
2: ஓகே சார். Thank you, sir.
0: வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க இந்த கால் பண்ணிருக்கீங்க?
3: அரிந்தர் மாவட்டம் வாரியங்காவல் கஜேந்திரன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: சூப்பரா சார். நீங்க ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. பாட்டுலாம் ரொம்ப அருமையா இருந்தது.
0: நன்றிங்க, நன்றி. பாட்டு கண்டுபிடிச்சாங்க. நீங்க வந்ததுக்கு பாடியவர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா உங்களால?
3: தெரியல சார். ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்தது. பாடினா தான் தெரியல சார்.
0: தெரியலீங்களா?

சூப்பர், எல்லாருமே ரொம்ப கலக்கலா கலகலன்னு வந்து பேசுனீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு போர் அடிச்சுதா அப்படின்னு தெரியல, எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு உங்களோட பேசுறதெல்லாம். நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம போயிருக்கலாம், ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, அடுத்து கண்டிப்பாக கிடைக்கும், முயற்சி பண்ணிட்டே இருங்க. அண்ட் நிறைவாக அந்த பாடல் நம்ம கேட்டலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வந்துட்டு இருக்க ஆழ்வார் படத்திலிருந்து பிடிக்கும் உன்னை பிடிக்கும்ன்ற பாடல், மதுஸ்ரீ குரலில் வாலி வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாய்ஸில் வந்துட்டே இருக்கா. அடுத்த 5 மணிக்கு பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக ஆனந்த் அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காரு, அதை தொடர்ந்து நானும் 6 மணிக்கு உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். இப்போ நிகழ்ச்சி நிறைவு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்க. விவித் பாரதி, தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் FM 101.6, வேலூர் FM 100.4, திருப்பத்தூர் FM 100.1.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளுக்கும், விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நேயர்களுக்கும் அந்த மென்மையான மெரடியான மாலை பொழுது, பொன் மாலை பொழுது, பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம், எது பேச போகிறோம், நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய கலைகள் இருக்குது, ஆடல், பாடல், இசை, அதாவது ஆயக்கலைகள் 64 அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம், இல்லை கற்றுக்க ட்ரை பண்ணியிருப்போம், அப்படி இப்படி ஒன்று ரெண்டு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா. அப்படி நிறைய கலைகள் இருக்குது, ஆர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஏன்னா அது எப்பயுமே நமக்கு வந்து அது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும், நம்மளை வந்து ஒரு மகிழ்ச்சிப்படுத்தும், நம்மளை வந்து கொஞ்சம் பக்கத்தில் நெருங்க வைக்கும். அப்படி நீங்கள் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வேறு வேறு வேலைகள் நிமித்தமாக அப்படி ஓடிட்டே இருப்போம், நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம், வேலை செய்வோம், இல்லை வேறு வேறு வேலைகளை பற்றி யோசிச்சுட்ருப்போம். ஆனால் சில கலைகளை வந்து நம்ம பார்க்கும்போது இதை நம்ம கற்றுக்கணும்ப்பா அப்படின்னு நினைப்போம்ல, அது டான்ஸாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், இசையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவிதை எழுதுறதா இருக்கலாம், இல்லை வந்து நிறைய இருக்குது, கட்டுரை, கவிதை, புக்ஸ் எழுதுறது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் அது படிக்கும்பொழுது. ஆனால் அதை கோர்வையாக நம்மளை இழுத்துட்டு அந்த ட்ராவல் பண்ண வைக்கணும் பாருங்கள், அந்த கேரக்டர் கொண்டு போய், அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி இந்த கலைகள் அப்படின்றது வந்து நிறையா இருக்குது, அதில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் என்ன, அது கற்றுருந்துருக்கலாம், இல்லை கற்றுக்காமல் போயிருக்கலாம் கால சூழலில், ஆனால் கற்றுக்கணும்னு எப்போயோ ஒரு இடத்துல நீங்கள் நினச்சிருப்பீங்களா. இசை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், இசையிலே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்டை தானே, டான்ஸ் இருக்குது, பாட்டு பாடுறது இருக்குது, நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறது இருக்குது, ஒரு சிலை அது செய்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை ஒரு சிலை செய்கிறது நம்ம பார்ப்போம் பார்த்திங்களா, ஆஹா பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கே, ஒரு பெயிண்டிங்காக இருக்கலாம். இப்போ நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்ச ஒரு ஆர்ட் ஃபார்ம், கலை வடிவம் எது அப்படின்றத இந்த நேரத்தில் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு இருந்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 இன்றைக்கி டேட்டில் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் பூந்தென்றல் போஸ்ட் போட்டிருங்க, அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக பதிவிடலாம். சொன்ன உடனே நிறைய நேர்கள் வந்து லைனுக்கு வந்துட்டாங்க, அப்படியே பேசிடலாம். ரேடியோ வாலியமாக தயவுசெய்து மீட் பண்ணிவிட்டு பேசுங்க, நீங்கள் கால் ஆன் ஏரில் பேசும்போது அப்போ தான் அழகாக நீங்கள் பேசுகிறது கேட்கும். நிகழ்ச்சியில் முதல் நேயர் வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? இப்போ தான் சொன்னேன் ரேடியோ வாலியமாக தயவுசெய்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
1: நிறுத்தி
0: சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: நான் வந்து கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனிலிருந்து ஜி ஆர் சரவணன் பேசுறேன்.
0: ஜி ஆர் சரவணன் சார், சொல்லுங்க. ஜி ஆர் சரவணன் சார்,
1: எனக்கு வந்து இந்த சினிமா பாடலுக்கு காட்சி வர்ணனை எழுதுறதுல எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் சார்.
0: இந்த சீன்ஸ் எழுதுறது
1: 500 மேற்பட்ட பாடல்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட 450 பாடல்கள் அது ஒளிபரப்பு ஆயிருக்கு வர்ணனையோட வானொலி நிலையங்கள்ல. இப்ப ஒரு பாட்டுக்கு சொல்றோம் சார் எழுதுகிறது, அதாவது ராஜரிஷி படத்துல அந்த தவத்தை கலைப்பாரு, ரிஷியோட தவத்தை கலைக்க வந்து மாதவனே மாதவன் ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கு எழுதிருக்கேன், படிக்கிறேன். சிதையா செழுப்பும் கட்டு குழையா வனப்பும் சிந்திக்காமல் இருந்திருப்பாரோ இளமையேட்டில், இங்கே ரசிகன் கவிஞனா

0: பற்றி வரைந்த கவிதையெல்லாம் கரையான் அரைக்காத கால கல்வெட்டில் சாதிக்க பிறந்ததால இவருக்கு சர்வலட்சணம் உச்சம் அதை ஆமோதிக்க வருகிறது இந்த ராஜரிசின்னு எழுதிருக்கேன் சார்.
1: ஓகே, ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு வர்ணனை கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கறது.
0: ஆமாங்க.
1: ஓகே சூப்பர் சார், ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ராஜேந்திரன் மணக்குடி சார்.
1: ராஜேந்திரன் மணக்குடி?
2: ஆமாம் சார்.
1: சொல்லுங்க ராஜேந்திரன் சார்.
2: என்ன சார் சொல்லுங்க, தலை சொல்லு சார், நிகழ்ச்சி
1: என்ன என்ன சொல்லலாம் சார், இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுக்கு?
2: இன்றைய பொழுது மிகவும் அருமையான பொழுது, இன்றைக்கு ஆடி கிருத்திகை.
1: சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இல்லைங்க. கற்றுக்கணும்னு நினச்ச ஒரு கலை வடிவம், ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மியூசிக்கு டான்ஸு.
2: நான் ஆக்சுவலி கற்றுக்கணும்னு நினச்சது வந்து அதர் லாங்குவேஜ் படுது. நான் வந்து ஆல் ஓவர் இந்தியா சுற்றி வந்தேன். நான்
1: ஓ
2: ஆல் ஓவர் இந்தியா சுற்றி வந்ததில் முதல் முதல் எனக்கு தமிழ் இங்கிலீஷ் தான் தெரியும். 83 நான் வெளியில வந்தேன், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல்ல இருந்து நான் அகமதாபாத் போனேன்.
1: ஓகே,
2: அப்ப வந்து நம்மள வந்து ஒரு மாதிரியா எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்காங்க. அன்றைக்கு நான் எடுத்த முடிவு, இன்று 6 லாங்குவேஜ் பேசுவோம் சார், 4 லாங்குவேஜ் எழுதுவேன்.
1: ஓ சூப்பர்.
2: அந்த அளவுக்கு அந்த அந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன்.
1: மொழிகள்,
2: மொழி, ஆமா மொழி, தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பா அதர் மொழியும் கத்துக்கணும்.
1: ஓகே,
2: மணி
1: ஒலிக்குது பாருங்க,
2: மேலாடி மூடியே
1: நிறைய நேரல் காத்துட்டு இருக்காங்க.
2: ஓகே சார், நான் பாடுறேன். போல் சார்,
1: இது நல்லா ப்ராப்பரா கத்துக்கணும்ன்றது உங்களுக்கு ஆசை பாட்டு பாடுறதுக்கு?
2: ஆமா ஆமா ஆமா சார்.
1: ஓகே ஓகே ஓகே. வணக்கம், மித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, சைதவிழுந்த ஆனந்த் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க ஆனந்த் சார்.
3: கவிதை எழுதணும் ஆசை சார் எனக்கு. ஹலோ சார்.
1: கதை எழுதணும்னு?
3: கவிதை, கவிதை,
1: கவிதை. அதான் கதை என்ன, எக்ஸாம்ல நல்லா எழுதிருப்பீங்களே, அதான் கேட்டேன்.
3: எப்போதான் டொல்லு பண்ணுங்க, நீங்க போங்க.
1: கவிதை எழுதணும்ன்றது உங்களுக்கு ஆசை? சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம், மித் பாரத் தமிழ் எஃப்எம். ஓகே, இவருக்கு வந்து லைனை கட் பண்ணுங்கிறது ஆசை போல இருக்கு, ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்காங்க. வணக்கம், மித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
4: திருவள்ளூர்லேருந்து காமராஜ்.
1: திருவள்ளூர்லேருந்து காமராஜ், சொல்லுங்க காமராஜ் சார்.
4: எனக்கு வந்து பாடல் பாடுவது வந்து ரொம்ப ஆர்வம் உண்டு.
1: பாடல் பாடுவது
4: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜீசஸ் செய்ய பாடல், திருச்சி லோகநாதன் உங்க பாட்டு, தர கண்டசல ஐயா பாட்டு, எல்லார் பாட்டிலுமே எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு.
1: அதை நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? பாட்டுலாம் இப்படி பாடுறாங்க
4: நினைச்சேன், ஆனாலும் வந்து அவங்க பாடின பாடல்கள் அப்ப போகும் முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரத்தை.
1: ஓகே பரவாயில்ல, அது பரவாயில்ல சார், நான் தான் சொன்னேன் காலச்சூழல் நமக்கு வேற வேற வேலைகள் வரும், இருந்தாலும் வந்து பாட்டு கத்துணுன்றது உங்களுக்கு ஆர்வம்.
4: அதுல வந்து கர்நாடிக் பாடல் பாடணும்னு ரொம்ப ஆசை.
1: அதுலயும் கர்நாடிக் இசை?
4: ஆமா, அதுல வந்து கோயில் புறால ஒரு பாடல் உண்டு, ஜேசஸ் ஐயா படிப்பாங்க. வேறம் நீ இனிய நாதம் நீ

0: அருமையான
1: கருணை மேவும் போவுகை பார்வையில் கவிதை இன்பம் காட்டுகிறாய் இளைய தங்கள் காற்றிலே.
0: காற்றினிலே என்ற இடத்தில் கீதம் முடித்திருக்கின்ற மாதிரி பாட்டு முடிச்சிருக்காங்க. வணக்கம்.
1: ஒவ்வொரு நாளும்
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா பாடுறீங்க. பாட்டுக்கு பாட்டு மாதிரி போயிடும். இப்படியே பாடிட்டு இருந்தீங்கன்னா நிறைய நேரலுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதையும் மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் சிங்கச்சோழன் சார்.
2: சார் எனக்கு பாத்தீங்கன்னா பேச்சு கலை சார்,
0: பேச்சு அப்படி அந்த மைக்க புடிச்ச
2: ஆளுமைகள்லாம் பேசும்போது பா நம்ம இது மாதிரி பேசலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த தமிழ் ஆளுமைகள் எல்லாம் பேசும்போது இது மாதிரி பேசு. பெரிய மாவட்டத்துல தமிழர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தமிழர்கள் பேசணும்னு ஆசை இருக்கு. அந்த கலையை ரொம்ப நல்லா கத்துக்கணும் சார். அதை
0: பேச்சு கலையை அதாவது வசியப்படுத்துறது ஒரு 1000 பேர்

பாட்டு முதல் பாடல் வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் அதை பாருங்க, பேச்சுக்கலை, பாட்டு, கவிதை எழுதுறது, அப்புறம் வந்து ஒரு ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இதான் அந்த கலை வடிவம் அப்படின்றது எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கிட்டு இருக்கா, இல்லை எப்பயோ நினச்சிருப்போம், அப்புறம் அது போயிட்டேன்ப்பா இப்போ நீ சொல்லும் போது நினைக்கிறேன் அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணிட்டுருங்க. பாடல் வந்துட்டுருக்கு மீசைய முறுக்கு படத்துலேருந்து வாடி நீ வா பாட்டு தான், ஹிப்ஹாப் தமிழா அவருடைய இசையில் தான் அந்த பாட்டு வந்துட்டுருக்கு. ராஜன் செல்லையா, ஹிப்ஹாப் தமிழா, அவங்களுடைய குரலில் ஹிப்ஹாப் தமிழோட வரிகளை கேட்டுட்டு வந்தால் தொடர்ந்து பேசலாம்.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு. குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நீயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு.

0: அஞ்சு மணி பாஞ்சு நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம், பூந்தண்டரில் பேசிட்டு இருக்கோம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்ச ஒரு கலை வடிவம், ஆர்ட் ஃபார்ம். இல்லை கற்றுக்கணுன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கல, ஃபியூச்சர் டென்ஸில் கற்றுக்கிட்டும் இருக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்களா, டப்புன்னு ஃபியூச்சர் டென்ஸில் எதிர்காலத்தில் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் கலை வடிவத்தை வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன விஷயம்லாம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் பிரபாகர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நான் கற்றுக்கணும்னு நினச்சது சார் இந்த சாக்ஸோஃபோன் ஒன்று பாடுறாங்களே சார், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்ஸோஃபோன் கருவி வாசிக்கிறது வந்து அப்படியே அந்த சத்தமே அவ்வளோ அழகாக இருக்கும் அது கேட்குறதுக்கு. அதனால் அந்த சாக்ஸோஃபோன் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் இந்த கிராமிய கலைகள் இருக்குது பாருங்கள், தொட்டு தொட்டு விலைக்கு வச்ச வெங்காயத்து சொம்புன்ற மாதிரி கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி கிராமிய கலைகள் வந்து இது வந்து ஒரு தொழில் முறைப்படி அழகாக அவங்கள்ட்ட போயிட்டு அது எப்படி அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒரு கரெக்டாக ப்ரொசீஜராக நான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றத வந்து பிரபாகரன் சொல்லியிருக்கிறாரு. நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆண்டனிராஜ் காட்டு பார்க்கறதுலேருந்து என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த ஓவியம் பெயிண்டிங் அதை பார்க்கும்போது இது எப்படி வரைகிறாங்க, அது இப்போல்லாம் வந்து ஆர்ட் ஃபார்ம்லேயே 3D ஆர்ட் கிட்டக்க போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுது ஓ இது ஓவியமாக அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு அப்படியே 99% வந்து பக்கம் ஒரிஜினலுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நிறைய ஓவியம்லாம் வரைகிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன, நம்ம வந்து நம்ம சின்ன வயசில் மாடர்ன் ஆர்ட்லாம் நிறையா வரைஞ்சிருப்போம், அந்த ஸ்கெட்சி பென்லாம் எடுத்து கோழி முட்டை கிருக்கிருக்கிறதுக்கு இருப்போம். அதை பார்க்கும்போது ஆகா என்ன ஒரு மாடர்ன் ஆர்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதுக்காக ஒரு தொழில் முறைப்படி கற்றுக்கிட்டு ஓவியம் வரைகிறது அப்படின்னா அதில் எதையா நம்ம வந்து போர்ட்ரே பண்ணுறது அப்படின்வாங்கல்ல, அதனால் காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டனிராஜ் அவருக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஓவியம் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய நேர்கள் சொல்லியிருக்காங்க, யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து அப்படியே காலர் ஸ்டீம் பேசிடலாம். வணக்கம் விபித் பாரதி தமிழ் எஃப்எம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலம், சொல்லுங்க சிவகுமார் சார்.
1: அதாவது நான் வந்து சின்ன பிள்ளையிலயே வந்து 15 வயசு 15 வயதுல இருந்து எனக்கு வந்து மைக்கு பிடிச்சு பேசணும்னா ரொம்ப அவ்வளவு ஒரு ஆசை.
0: மைக்கு பிடிச்சி?
1: ஆமா, மைக்கு பிடிச்சி எங்கனாலும் பேசுவேன். அதாவது மேடையில இந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நாளடைவுல பாத்தீங்கன்னா நான் வந்து எம்ஏ தமிழ் படிச்சதுனால நான் வந்து பட்டிமன்றத்துல பேசுவேன், நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து அந்த தொகுத்து வழங்குறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஐயா. அடுத்து அதோட பாத்தீங்கன்னா புல்லாங்குழல் இசை வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அறகுறையா கத்துக்கிட்டேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு என்னுடைய ஆசைங்க.
0: அந்த புல்லாங்குழல் இசையிலேயே உங்களுக்கு நிறைய பாடல்கள் இருக்கும்ல, அதுல பிடிச்ச பாட்டுன்னு ஏதாச்சும்?
1: புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே,
0: அப்படி அதுலயே பாட்டாவே படிக்கிற மாதிரி அந்த வரியிலே பாடிட்டீங்க. நல்ல வேலை அடுத்த வரி கேட்டுருவீங்களான்னு நினைச்சேன், எனக்கே தெரியாது, ரொம்ப சூப்பரா பண்ணி. வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்
2: சார். கார்த்திக் கிருஷ்ணாமலம்.
0: சொல்லுங்க கார்த்திக் சார்.
2: தாளம்
0: போட்டு பாடுறது சூப்பரா இருக்கும்ல. வணக்கம்.
3: என்ன
0: கத்துக்கிறீங்க? இப்படி எதுக்கு வலது கையால எழுதிட்டு வைக்கணும், இந்த பக்கம் இடது கைக்கு போகமே கொஞ்சம், அது சும்மா ஃப்ரீயா தானே இருக்கு. கொஞ்சம் நீயும் வேலை பாருன்னு இடது கைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க.
3: ஆமாங்க சார்.
0: ஓகே சூப்பர். வணக்கம் மித் பாரத் தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ.
0: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: கும்பகோணத்திலிருந்து பிஎம் சரவணந்திராஜ்லேருந்து பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க சரவணன் சார்.
4: எனக்கு பேச்சில் திறமை, பேச்சாற்றல் வரணும்னு, பேச்சாளராக வரணும்னு ஆசை சார் எனக்கு.
0: பேச்சாளராக வரணும்னு?
4: ஆமாம் சார்.
0: ஓகே. ஓகே.
4: ஆண்டு விழாவில் ஆண்டுகளெல்லாம் பேச்சு போட்டியெல்லாம் இருந்து கொஞ்சம் திணறி திக்கு திக்குனதால எல்லாம் சிரிச்சுட்டேன், அதனால அந்த இதை போயிடுச்சு சார் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு.
0: ஓ, அது அப்படிதான் சார் இருக்கும். ஆனா ஒரு தாட்டி பேசிட்டீங்கன்னா கைத்தட்டல் வந்துடும்.
4: இன்னைக்கு எஃப்எம்ல இன்னைக்கு பேசுறேன் சார்.
0: சூப்பரா பேசுறீங்க.
4: நான் பெருமையா நினைக்கிறேன் சார், இன்னைக்கு எல்லாம் உங்கள்கிட்ட பேசி பாத்து எல்லாம்
0: கண்டுபிடிக்கிறேன்,
4: அதெல்லாம் ஒரு பெருமையா இன்னைக்கு நினைக்கிறேன் சார் நான்
0: இப்ப. ஓகே சார், சூப்பர் சார். வணக்கம் மித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம். வணக்கம். என்ன தண்ணி கொப்பளிக்கிற மாதிரி இருக்கு. வணக்கம்.
5: வணக்கம். மாதவரம் செல்வராஜ்.
0: சொல்லுங்க செல்வராஜ் சார்.
5: கவிதை எழுதணும்னு ஒரு ஆசை.
0: கவிதை எழுத வேண்டும் என்பது உங்களுக்கு ஒரு ஆசை? அவா,
5: ஒரே ஒரு கவிதை மட்டும் எழுதியிருக்கேன்.

0: சொல்லுங்க.
1: வானத்தை உற்று பார்த்தேன், மேகங்கள் வந்தன. மேகங்களை உற்று பார்த்தேன், வானவில் தோன்றின. வானவிலை உற்று பார்த்தேன், சிறு மழை துளிகள் உதிர்ந்தன. நினைந்தேன், மகிழ்ந்தேன். நல்லா அவள் தான்.
0: இத்துடன் கவிதையை முடித்தேன்ற மாதிரி இருக்கே. இத்துடன் கவிதையை முடித்தேன். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி பாட்டு வந்துட்டு இருக்கு, நாகாஷ் அஜீஸ் மற்றும் இன்னோ கங்கா அவங்களோட குரலில், அனிருத்தரோட மியூசிக்கில் பேட்டப்படத்துலேருந்து உள்ளாலா பாட்டு விவேக் அவரோட வரியில் வந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: உங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் கொஞ்சம் மணி 25 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்க வந்த நேரத்தில் போந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்ச கலை வடிவம் ஆர்ட் ஃபார்ம் எது அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததான் நிறைய நேர்கள் வந்து ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ரீஜா மனோகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய நீண்ட நாள் இசை அந்த டபேலா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபேலா வந்து நான் முறைப்படி கற்றுக்கணும். அது எப்படி இந்த பக்கம் டிங்கிட்டுன்னு அவ்வளோ அழகாக அந்த பக்கம் வச்சுட்டு டக்கட கடக்குன்னு அடிக்கிறாங்க, சூப்பராக சவுண்டு வருது. அதை நான் வந்து இந்த தபேலாவை பார்க்கும்போது ஒரு நாள் நம்ம கற்றுக்கிட்டால் என்ன சொல்லி ரிஜாம் பண்ணக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதனால் அந்த தபேலாவை முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதுதான் வந்து எனக்கு கலை ஆர்வம், அதில் தான் ரொம்ப அதிகம். ஏன்னா இசை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து அவர் சொல்கிறார் பார்த்திங்களா, அந்த டபேலா கற்றுக்கணும் அப்படின்றது. ஹேமலதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்து எனக்கு வந்து செய்தி வாசிப்பாளர், வணக்கம், செய்திகள் வாசிப்பது ஹேமலதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை. அந்த செய்தியை வந்து அழகாக அந்த தமிழில் வந்து ஒரு செய்தியும் சொல்லும்பொழுது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சார். அது எப்படி வந்து கட கட கட கடனு இந்த வந்து நம்ம வந்து பேசும்போதே வந்து அது என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம்ல. ஆனால் அந்த செய்தி வாசிக்கும் போது நமக்கு புரிகிற மாதிரி அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அதனால் அவங்க செய்தி வாசிப்பாளரணும்னு ஆசை அப்படி சொல்லி அமலத்தா ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், விபத் பாரத் தமிழகம் இறங்கிருந்து பேசுகிறீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில் இருந்த முருகன்.
0: முருகன் சொல்லுங்க. முருகன் சார்,
1: நீங்கள் நலம் இருக்கீங்களா?
0: நலம் நலம்
1: சார். இது கான்செப்ட் சார், டாபிக் சொல்லுங்க சார்.
0: கான்செப்ட் டாபிக்கா?
1: இல்லை இல்லை, டாபிக் தலைப்பு, தலைப்பு சொல்லுவீங்கல்ல.
0: தலைப்பு, தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருக்கோம். தலைப்பு, நீங்கள் என்ன கற்றுக்கணும், உங்களுக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிற கலை வடிவம் ஆர்ட் ஃபார்ம்.
1: சார், நாங்கள் கற்றுக்கணுமா அந்த கலை? கலைன்னு பார்த்தீங்களா, இந்த ஒரு நல்ல அந்த வந்து ஓவியம் சார்.
0: ஓவியம்
1: அந்த வரையுவாங்க பார்த்தீங்களா, அதான் சார் வரையிறது. இந்த படம் வரையிறது சின்ன வயசுலேருந்து பள்ளி பருவத்துலேருந்து நான் வரைஞ்சி வரைஞ்சி பார்ப்பேன் சார் எல்லாத்துக்கும். இந்த இதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல இதாகணும், ஓவியம் வந்து ஓவியர் ஆகணும் அப்படிங்கிற சார்.
0: அப்போ இந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்லாம் இதையும் மூளை இதெல்லாம் நீங்கள் பசங்களுக்கு வரைஞ்சி தருவீங்க?
1: ஆ கண்டிப்பாக சார். நாங்கள் வந்து எங்கள் வீட்லேயும் சரி, நாங்கள் அந்த படம் வரைஞ்சி பார்ப்போம். இந்த சிங்கம்பொலி, நிறைய மரங்கள்லாம் வரைஞ்சி பார்ப்போம். இந்த அனிமல்ஸ் இது எல்லாமே வரைஞ்சி போ, நட்சத்திரம், ஸ்டாரு எல்லாமே இப்படி வரைஞ்சி பார்ப்போம். வரைஞ்சி வரைஞ்சி இது வந்து கொஞ்சம் கலர் கலர் கெச்சில் நிறைய வச்சுக்கோ, வந்து அடிச்சு பார்ப்போம்.
0: ஓகே சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: கேரளாவுக்கு போலாமான்னு ஆசை இருக்கு சார் அதான் சார் எனக்கு இப்ப விவித் பாரதிக்கு தானே கால் பண்ணீங்க
0: இல்லது, நம்ம டாபிக் பேசிகிட்டு இருக்கிறது கலை வடிவம், என்ன ஊருக்கு போகணும் உங்க ஆசை அப்படின்றது வந்து அது இன்னொரு நாள் டாப்பிக்காக வச்சுக்கலாம். ஓ அப்படித்தான், அப்படித்தான். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பார் தமிழகம்.
3: வணக்கம். கவிஞர் சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்லேருந்து மாலை. வணக்கம்.
0: சொல்லுங்க சுந்தரமூர்த்தி சார்.
3: எனக்கு வந்து சின்ன வயசு 18 வயசுலேருந்தே கவிதை எழுதுறது, பாடல் எழுதுறது, மேடை பேச்செல்லாம் இது இன்னைக்கும் பண்ணினே வரும். எல்லாம் கைட்டாக்டோடு இருக்கேன் நான் வந்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலைஞருடைய பராசக்தி, மனோகரா, மருதநாட்டியர்கள் அதெல்லாம் கவிதைகள்லாம் வசனம் பேசியிருக்கேன் நான் வந்து பல கைத்தட்டில் வாங்கியிருக்கேன் நான் வந்து ஒரு சின்ன வசனம் மாதிரி சொல்லியிருக்கேன் நான்
0: இல்லை நீங்கள் கலை வடிவத்தில் அதுதான் கற்றுக்கணும். வசனம் படத்துக்கு எழுதணுன்றது உங்களுக்கு ஆசை?
3: காலமெல்லாம் அழித்து பொண்ணும் மஞ்சும் மின்னும் வைரமும் கூடிய அழகு பார்த்த

0: மன்னரை இது தங்க தட்டிலே வைத்து சந்தனை பெட்டியளித்து மானே தேனையை மரகதை சிலையை மாணிக்கமே வைடூரிமே வானே நிறைவே மலையை சிலை என்றும் காலமெல்லாம் உதித்து வீர குலத்து உதித்து வீர திலகமே என் உதிர உதித்து உதிரமே என்று காலமெல்லாம் கொண்டாடிய அதே அந்த மன்னோடு இன்று தங்க சங்கடி கட்டு இழுத்து வந்து சந்தோஷப்பட்ட தந்தையே இதுவா கட்டளை கரை காண முடியாதாக இன்னும் பெருசா போவீங்க மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லைங்க.
1: சூப்பர், ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். நல்லா இருக்கேன்.
2: செந்தில் கண்ணன் பேசுறேன் சார்.
1: அப்படியா சார், சாப்பிட்டீங்களா சார் மத்தியானம்? இல்ல ஏதோ போன் போட்டு பேசுவோம் என்கிட்ட அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு, அதான்
2: கேட்டேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: படம் எடுக்கணும் சார்,
1: டைரக்ஷன்
2: பண்ணணும். மனோகராவசனம் பேசுனதுல அந்த மாதிரிதான் படம் அவங்களாவது டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த அந்த கதையை கட்டணும் ஆசை.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். டைரக்ஷன் பண்ண ஆசைப்பட்டிருக்காரு. அடுத்த பாடல் வந்துட்டு இருக்கு கொடி படத்துலேருந்து, கொடி பறக்குதா பாடல் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில், தனுஷ் மற்றும் அருண் ராஜா காமராஜ், ஆர் கே சுந்தர் குரலில், தனுஷ் மற்றும் அருண் ராஜா காமராஜ் வரிகளில் கேட்டுருவாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 மனங்கரன் முழுமையான அட்டம் கொண்டாட்டம்.
3: உங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: Move.

0: எட்டு மணிக்கு எனக்குள் நான்
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகரதுல கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் பிரபு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன் விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கிறேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அஞ்சு மணி 35 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பூந்தநிலை நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்க கத்துக்கணும்னு நினைச்சா இல்ல கத்துக்கிட்டு இருக்க ஆர்ட் ஃபார்ம் கலை வடிவம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, பிடிச்சதை தாண்டி அதை கற்றுக்கணும்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்றத தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இசைக்கருவி இசைப்பேன் சார், அதில் பார்த்தீங்கன்னா மேண்டலின் தெரியுமா, யூனோ வாட் இஸ் மீன் மை மேண்டலின் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டலின் நான் கற்று எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் தெரிஞ்சிட்ருக்கேன். அது இன்றைக்கும் நான் வந்து பழகிட்டுருக்கேன். ஸோ அந்த மேண்டலின் வாசிக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மாதவரன் வீரராகவன் மாதிரி மேண்டலின் வீரராகவன் அப்படின்னு சொன்னால் அதுவும் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்தான் சொல்லி மேண்டலின் கற்றுக்க நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி மாதவரத்துலேருந்து வீரராகவன் சொல்லியிருக்காரு. கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து மேடை பேச்சு, அப்படி மேடை பேச்சு அப்படின்னா வந்து நம்ம சும்மா பேசுறது அப்படின்றத தாண்டி இந்த மேடை ஏறி பேசும்போது நமக்கு வந்து சில பேருக்கு வந்து அவ்வளோ எமோஷன்ஸை வந்து கடத்துவாங்க. கண்ணீர் வர வைப்பாங்க, சிரிப்பு வர வைப்பாங்க, ஒரு பொறுப்புணர்ச்சி வர வைப்பாங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதான நமக்குள்ள பூந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து எனக்கு இந்த மேடை பேச்சு பேசணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசைன்னு சொல்லி கோபால் சாம்பல்பட்டியிலேருந்து சொல்லியிருக்கிறாரு. புண்ணியமன் மேடு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்ன கற்றுக்கணும்னு நினச்சேன், இந்த பியானோ இருக்குல்ல சார், பியானோ அப்படியே வந்து உட்காந்து அப்படி இந்த வெள்ளை கருப்பில் வந்து அந்த பியானோ அந்த போர்டு மேலே அப்படி தூக்கி வச்சு அப்படி வச்சு அப்படி ஆரம்பிச்சேன்னு வச்சேன், டுன் டுன் டுன் டுன் டுன் டும் இப்படிலாம் வாசிப்பாங்களே சார். ஸோ அந்த பியானோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. அதை வந்து ரொம்ப கற்றுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஒரு நாள் கண்டிப்பாக கற்றுப்போன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரம் வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யாரங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: போரூர் பொன்ராஜ்.
3: சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
4: அதாவது யாராவது வந்து தலைப்பு கேட்டாங்கன்னா கஷ்டம் சொல்லாதீங்க சார், கொஞ்சம் அவங்க கேட்டுட்டு அதுக்குன்னு ஒரு ஆர்வம் கொடுத்து வரணும். என்னதான் டாபிக் வச்சாலும் வந்து பேசலான்ட்டு வராங்க, அது கொஞ்சம் நான் தவறுங்க.
3: ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்லுங்க.
4: ஏன்னா நிறைய பேர் காலையில இருந்து பாக்குறேன், நிறைய பேர் தலைப்பு சொல்லுங்க தலைப்பு சொல்லுங்கன்ட்டு வராங்க. என்ன ஏதோ நிகழ்ச்சி நடக்குது நம்ம போகணும்ட்டு வராங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த நீங்க சொல்ற டாபிக் பிடிச்சி வரணும்.
3: ஓகே பண்றேன் சார், ரொம்ப நன்றி. நீங்க சொல்ல வந்த நேரத்துக்கு சொன்னீங்கன்னா அடுத்த நேரங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம்.
4: அதாவது பாத்தீங்கன்னா கலையில வந்து எனக்கு வந்து இந்த சைனீஸ் படம்லாம் ரொம்ப
3: பார்ப்பேன்.
4: அதுல எனக்கு கூப்பு வந்து நான் கத்துக்கிட்டேன், கொஞ்சம் கால் வாட்டி
3: கத்துக்கிட்டேன்.
4: எனக்கு வந்து அதை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
3: அப்படி கத்துக்கும் போது எதனா பொருள் எல்லாம் உடைச்சிருப்பீங்களா அப்படின்னு சவுண்ட் எல்லாம் விட்டு?
4: இல்ல இல்ல, நான் கைய காய் பிடிச்சிருக்கோம் சார். அது குத்தி இந்த மரத்துல குத்துவேன், கல்லுல குத்துவேன். அந்த மாதிரி அந்த சைனீஸ் படத்துல எல்லாம் அந்த கல்லுலாம் உடைப்பாங்க, அதெல்லாம் உடைச்சுதான் பாத்துருக்கேன்.
3: ஓ, கும்ஃபு கத்துக்கணும்ன்றது உங்களுக்கு ரொம்ப ஆசை, அதோடைய ஆரம்ப ஸ்டேஜும் ஆரம்பிச்சிருக்கீங்க.
4: ஆமா சார், ஆமா.
3: ஓகே பண்றேன் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
5: வணக்கம். மாவடியில இருந்து பாஸ்கரன்.
3: சொல்லுங்க பாஸ்கரன் சார்.
6: நினைக்கக்கூடிய
3: கலை வடிவம்
6: பேசுறது ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த செப்பொழி வாட்டணும் நல்ல ஆசை, அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சமீபத்துல காரைக்கால் எஃப்எம் உங்க இது கும்பகோணம் பாதி தமிழ் பண்பலை அதுல எல்லாம் ஓரளவு பேசிட்டு இருக்கேன். அதனால எல்லாம் ஒரு நிறைய பேர் இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உள்ள ஆட்சியர்களோட எல்லாம் கலந்து உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்.
3: சொற்பொழிவு
6: ரொம்ப ரொம்ப ஆமா சொற்பொழிவு ரொம்ப பெருமையா நினைக்கிறேன்.

0: ஓகே, ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த சொற்பொழிவு ஆற்றும்போது ரொம்ப ஆட்டிடக்கூடாது, ஏன்னா தூங்க வச்சிருவாங்க. அதை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது இன்னும் இந்த காலத்தில் வந்து பெரிய சவாலாக இருக்கு.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஷ் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க ராஜேஷ்.
1: சார், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார், மைக் பிடிச்சி நல்லா பேசணும், பேச்சாளராக ஆகணும்னு ஆசை சார்.
0: ஆனால் இங்கே ஃபேஸ்புக்கில் வந்து டைலரிங்னு போட்டிருக்கீங்க
1: சார்.
0: ஃபேஸ்புக்கில் அடையாளம் மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எனக்கு டைலரிங் கற்றுக்கணும்னா சார்?
1: இல்லை சார், ஒரு 3-4 வருஷமாக அவங்க தான் சொல்கிறது சார்.
0: டைலரிங்கா?
1: சேர்த்து சொல்லுங்க சார், அவங்க கோச்சிக்குவாங்க வீட்டில் சொல்லுன்னு.
2: நடிகர் தாமு இருக்காரு பத்தீங்களா, அவர் இன்ஸ்டியூட்ல போய் ஒரு 3 மாசம் நல்லா ட்ரைனிங் எடுத்தேன். அது என்னால சரியா போக முடியல, வர முடியல. அதனால வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த மிமிக்ரி பாதியிலே நின்னு போச்சு. அது மட்டும் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை சார் எனக்கு.
0: மிமிக்ரி மேல ஒரு காதல் உங்களுக்கு?
2: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம். வணக்கம். வணக்கம் சார்.
3: ஹலோ, இனி மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தாம்பரம் தரணிங்க சார்.
0: தாம்பரம்
3: தரணி.
0: தரணி, சொல்லுங்க தரணி சார்.
3: எனக்கு வந்து இந்த கதை, கவிதை,
0: ஓவியம்,
3: நடிப்பு, பாட்டு இது வந்து ஆர்வம் இருக்கு.
0: கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் மாதிரி சொல்லிட்டீங்களே சார்.
3: மேலும் சிறப்பா கத்துக்கணும், மாதிரியா கத்துக்கணும்னு.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்டு பேசலாம். அடுத்ததாக வந்து பைசன் படத்துலேருந்து, பைசன் காலமடன் படத்துலேருந்து அறிவு வேடன் இவங்களுடைய குரலில், அறிவு வரிகளில், நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில் பாடல் வந்துட்டு இருக்க ரெக்க கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் வித் பாரதி தமிழகம் 102.3.

0: 5:46 ஆகிட்டு இருக்கு. அப்படியே ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம், பேசிகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்ச கலை வடிவம் என்ன அப்படின்றது தான். அடுத்தான் ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ஆசை அப்படின்றத தாண்டி தபேலா வாசிப்பு, அதை வந்து கேட்கும்பொழுது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த தபேலா வாசிப்பு வந்து கற்றுக்கிட்டேன், கற்றுக்கிட்டு ஒரு அரங்கேற்றலாம் பண்ணி அதெல்லாம் காட்டியிருக்கேன். அதனால் எனக்கு தபேலா வாசிப்பு இன்னும் நிறையா அதில் வந்து உள்ள பூஞ்சு துப்பக்கடின்னு நீச்சல் அடித்து இன்னும் நிறையா அதில் நான் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு சொல்லி தபேலா வாசிப்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மாடப்பக்கத்துலேருந்து அயன் முரளி சொல்லியிருக்காரு. மணலி மாறன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து இந்த சைக்கிள் வேலையை வந்து ஆழமாக கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து என்னட்ட என்ன சொன்னாங்கன்னா, மெக்கானிக்காகத்தான் போகிற அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆனால் அப்போ அது எனக்கு தெரில, இப்போ நான் மெக்கானிக்காக தான் இருக்கேன். அது எப்படி எனக்கு ஆரம்பிச்சது எப்படி முடிஞ்சதுன்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த சைக்கிள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ரிப்பேருக்கு பார்க்கணும், ஒரு மெக்கானிக் ஆகணும் அப்படின்றது எனக்கே தெரியாமல் நான் அதுக்குள்ளே போய் இன்றைக்கி வந்து நான் ஒரு மெக்கானிக்காக தான் இருந்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன ஆகணும்னு நினச்சேனோ அதான் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது வந்து கலை வடிவம் அப்படின்றது, இது வந்து ஒரு டெக்னிக்கல் நம்ம சொல்லுவோம்ல, டெக்னிக், அந்த டெக்னிக்கு தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக கற்றுக்கிற விஷயம். கலை வடிவம் அப்படின்றது இன்னும் அழகாக வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வாரம் ஒரு கவிதை எழுதும் பழக்கம் அது இருந்துகிட்டு இருந்துச்சு, அது இப்போ இல்லைங்க. சுதாகர் பெருமாள் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு, அது நீங்கள் சொல்லும்போது இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பரான விஷயம். அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ரஜி பாலாஜி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் ரஜி பாலாஜி மேம்.
1: எனக்கு வந்து மேடை ஏறி பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை.
0: மேடை ஏறி பாட்டு பாடணும்னு ஒரு ஆசை,
1: ஏதாவது ஒரு பாட்டு பாடணும்.
0: அந்த பாட்டு தான் பண்ணணும்.
1: ஆமா சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித் பார்த்த தமிழ் எஃப்எம், வணக்கம். பேசலாம், பேச வேணுமா? வணக்கம் மித் பார்த்த தமிழ் எஃப்எம், வணக்கம்.
2: வணக்கம் ஆனந்த் சார், நான் நயனா வர்த்தனா அமுதா பேசுறேன்.
0: அமுதா சொல்லுங்க. அமுதா பேசலாம்.
2: எனக்கு வந்து பாடல் தான் ரொம்ப பிடிக்கும் சார். பாடல் இதுதான், பாட்டு பாடணும்,
0: பாட்டு தான் கத்துக்கணும்னு ஆசை.
2: ஆமா, ரொம்ப பாடல் மேலதான் ஆர்வம். நோட் எல்லாம் காம்போசிஷன் நோட், பசங்க நோட் எல்லாம் ஃபுல்லா கவிதை எழுதுவேன்.
0: கவிதையும் எழுதுவீங்க?
2: மழையை பத்தி, சிரிப்பு பத்தி, எல்லாம் எனக்கு எப்பெல்லாம் தோணுமோ அதெல்லாம் நான் கவிதையும் எழுதுற பழக்கிறது. பாடல் மேலதான் சார் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். உயிர் பாட்டுனா
0: அந்த கம்போசிஷன் நோட்டை வாங்கி எழுதுறீங்க, நீங்களே ஒரு நோட் வாங்கி எழுதலாமே. இருந்தாலும் அந்த பசங்க அதை பாத்துட்டு அழுகும் போதுதான் சார் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குன்றீங்களா?
2: இப்போ சார் ஒரே நாலு லைன் எழுதிக்கிறேன், ஒரு சின்ன கவிதை
0: சொல்லுங்க.
2: அது பாருங்க. சாமிக்கு சாமந்திப்பு, சமையலுக்கு வாழைப்பு, கூந்தலுக்கு மல்லிப்பு.

0: கூடி சேரும் நம் சொந்த சொந்தங்களுக்கு நான் தரும் பொன் சிரிப்பு.
1: பொன் சிரிப்பு, சிறு வளையல் கொஞ்சம் ஊதாப்பு, பெண்ணல்ல பெண்ணல்ல ரோசாப்புன்ற மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் இந்த பாரத மகசம்.
2: வணக்கம் சார், சந்திரசேகர் வேலூர் கற்பாடியில இருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அந்த சாண்ட்ல வரையுவாங்கல்ல சார்,
1: மணல் ஓவியம்
2: மாதிரி, அது மாதிரி வரையணும், அதை கத்துக்கணும்னு ஆசை. சின்ன வயசுல வந்து எனக்கு ஒரு 2-3 டேஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
0: குட்டம் ரவி, சென்னைப்பட்டு வந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ரவி சார்.
0: எனக்கு சின்ன வயசுல டெய்லரிங் ஆசை, ஆனா இது வரையும் கத்துக்கல.
1: இது வரைக்கும் கத்துக்கல, பெரிய வயசு ஆகி போச்சுன்றீங்களா? ரொம்ப நன்றி. அதெல்லாம் கத்துக்கலாம் சார். இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் எதையுமே அக்சஸ் பண்ணலாம். அவ்வளோ தூரம் நீங்கள் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அது வயசு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது ஒரு விஷயம் கிடையாது தான். நீங்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம். வணக்கம்.
0: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க மனோகரன் சார்.
0: அதாவது நான் வந்து எனக்கு வந்து மிமிக்ரி மேல எனக்கு ரொம்ப ஆசை. எல்லாரும் மிமிக்ரி எல்லாம் பண்றாங்கல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அது நானும் சில இதெல்லாம் செய்வேன். என் ஃப்ரெண்டுங்களெல்லாம் ஏமாத்துவேன் சில சமயத்துல. நானுக்கு சின்ன குழந்தை மாதிரி எல்லாம் பேசி அவங்களை ஏமாத்துவேன் சார். அது வந்து நான் முழுமையா கத்துக்கணும். மேடங்கள் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுல கூட குழந்தை மாதிரி எல்லாம் பேசியிருக்கேன். எல்லா வானொலியிலும் கூட சில பேர் பேசுங்கம்பாங்க, பேசி காமிச்சிருக்கேன் அவங்ககிட்ட. அது மாதிரி எல்லாருமே இப்ப கின்னி ஜெயந்து இந்த இவரெல்லாம் கூட வந்து சொல்லுவாரு. அதே மாதிரியே எனக்கு கத்துக்கணும், அது மாதிரிலாம் நான் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நாளா எனக்கு ஒரு அந்த ஆசை இருக்கு. நினைக்கிறி பண்ணணும்.
1: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. யுவன் சங்கர் ராஜா அவருடைய குரல்ல கடல் ராசா நான் பாட்டு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, தனுஷ் அவருடைய வரிகள்ல பாடம் இருந்துருக்கு. கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: அஞ்சு மணி 56 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நிகழ்ச்சியோட அப்படி நிறைவு பகுதியை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம், நீங்க கத்துக்கணும்னு நினைச்ச கலை வடிவம் ஆர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்றதான் அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னும் சில நேர்கள் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பார்த்த மேடம், இறங்குறது பேசுறீங்க. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க கணபதி சார்.
2: உடையார்பாளையம்
0: அஜீம்.
2: ஆமா சார்,
0: சொல்லுக்கு
2: வந்து கவிதைகள் தான். அதாவது கருவறை இருட்டில் இருந்து விடுதலை ஆனேன், வறுமை எனும் இருளில் ஆயுள் கைதியானேன், குடிக்க கூழும் இல்லை, கசக்கி கட்ட ஆடையும் இல்லை, மனம் போன போக்கில் வாழவில்லை, பிச்சை கேட்கவும் விரும்பவில்லை. இந்த கவிதை இப்படியே நீளும் சார்,
0: இப்படியே போயிட்டு இருக்கு.
2: ஆமா, இது நிறைய எழுதணும்னு தான் நினைக்கிறேன்.
0: உடையார்பாளையத்திலிருந்து எக்ஸ் ரோடு வரைக்கும் போகும் போல இருக்கு சார்,
2: அணக்கறேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத தமிழகம்.
3: வணக்கம் சார். கேட்டு தமிழ் ராஜசேகர் சார்.
0: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
3: எல்லா விலங்குகளும் ஒன்னா இருந்து தண்ணீர் குடிக்கிற மாதிரி வரையணும்னு ஒரு ஆசை சார்.
0: ஓ, அது அதுலயும் வந்து ஸ்பெசிபிக்கா இப்படி ஒரு ஓவியம் வரையணும்னு ஆசை.
3: ஆமா, ஏற்கனவே வரைஞ்சிருந்தா இருக்கிறேன், நடுவில் கொஞ்சம் தச்சு விட்டு போச்சு.
0: இந்த விலங்கு தான் வரமாட்டேங்குதா?
3: வாழ்த்துக்கள்.
0: ஓகே,
3: அப்புறம் சார் அது ஒன்னு ஒண்ணு சொல்லணும்னு சின்ன. சரி பரவாயில்ல, நன்றி சார். வாழ்க்கை நல்ல முடியும்.
0: போ, என்னத்த சொல்லிட்டு வணக்கம் அப்படின்ட்டாரு. சொல்லுங்க முருகன் சார்.
4: படிச்சுட்டு இருக்கேன், கடைசி வரைக்கும் படிக்கணும்.
0: சூப்பர் சார். வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்
5: அப்தாயர் சார்.
0: சொல்லுங்க அப்தாயர் சார். சொல்லுங்க அப்தாயர் சார்.
5: நல்லா எலக்ட்ரிஷியன் ஆகணும்னு ஆசை சார்.
0: எலக்ட்ரிஷியன்
5: பாப்பியும் நல்லா இன்னும் நல்லா கத்துக்கிறேன் ஒரு ஆசை.
0: ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கல் பக்கமா வருது. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம் சார்.
6: வணக்கம். திருத்தின் குடிச்சிட்டு கோபுரத்தினம்.
0: சொல்லுங்க கோபுரத்தினம் சார். நன்றிகளோட மீண்டும் உங்களை 8 மணிக்கு வந்து நீக்கிறேன். பூந்தன்றல் நான் உங்கள் நண்பன், உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் 6:01 கடந்து போயிட்டு இருக்கு. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து கே.ஜே.எஸ்.தாஸ் பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில், வி தட்சிணாமூர்த்தி இசையில். கேட்டு இணைந்திருங்க வித் பாரதி, தமிழ் FM 102.3.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி.

சுந்தரமூர்த்தி நாயனார் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்சோம். சீர்காழி கோவிந்தராஜன், குரல்ல கே வி மகாதேவன் இசையில. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடல் பாபநாசம் சிவன் வரிகளில், பாபநாசம் சிவன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள்.

தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

பொட்டமன் படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்தோம். சித்ரா ஸ்வர்ணலதா ஜெயஸ்ரீ இணைந்து பாடின பாடல். பிரைஸுடன் வரிகளை எஸ்டி சாந்தகுமார் இசையில் கேட்டு முடித்தோம். 6:16 கடந்து போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் திருவருள் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடின பாடல். கண்ணதாசன் வரிகளில், கொன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

சுட வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்.

பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பது இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு

கேட்டு முடித்த பாடல் ஸ்ரீ ராமபக்த ஹனுமான் திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல், கண்ணதாசன் வரிகளில் ஜி தேவராஜன் இசையில்.

மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

0: தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின்போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். விவசாயக்காரன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும், அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: பணியாற்றப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் திருலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பள்ளூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

என் விருப்பம்.

6:41 கடந்து போயிட்டுருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அனந்தபுரத்து வீடு படத்திலிருந்து கார்த்திக் சுசித்ரா பாடிய பாடல். வைரமுத்து வரிகளை ரமேஷ் கிருஷ்ணா இசையில் கேட்டணிந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு. குருவாரத்தில் முந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து முந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நீயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 எனக்குள் நான்
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகர் திலகம் கூட நிறைய நடிச்சிருக்கேன், அவருடைய சன்னு பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன், அவருடைய சன்னு விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன், இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன், சிவராஜ் கூட நடிச்சிருக்கேன், விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட, இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: ஆறு மணி 55 கடந்து போயிட்டு இருக்கு. விருப்பம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் பானா காத்தாடி பர்த்தனம் வந்துட்டே இருக்கு. சாதனா சங்கம் குரல் நாமுத்துக்குமார் வரிகள் யுவன் சங்கர் ராஜேசில் வந்துட்டே இருக்கு. கேட்டணைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டணைந்திருக்கீங்க 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்.

ஏழு மணி கடந்து போயிட்டுருக்கு. திரை காணும் நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் பீமா படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடல் யுகபாரதி வரிகள் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு. குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு.
3: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
4: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா

0: 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 7:11 கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஈசன் படத்திலிருந்து பத்மநாபன் பாடின பாடல் நாமுத்துக்குமார் வரிகள ஜேம்ஸ் வசந்தனுடைய சில வந்துட்டே இருக்கு. கேட்டணிந்திருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறும்.

0: உள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தளர் ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: மணி 25 நிமிஷம் கடந்து போயிட்டு இருக்கு. திரைக்காணம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல வந்துட்டே இருக்கு. ஹரிச்சரன் குழரில் நாமுத்துக்குமார் வரிகளில் வந்துட்டே இருக்கு. கேட்டு இடைந்திருங்க விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 7:30. இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட மீனாட்சி அம்மா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். சிறுதானியங்கள் நமது பாரம்பரிய உணவு.

0: உறவுகள் நமக்கு பகைவன் அல்ல. எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு போகிறோமோ அங்கே கிடைக்கிற உணவு வகைகளை காய்கனிகளை சாப்பிடலாம், சாப்பிடணும். நமது முன்னோர் கண்டறிந்த பழக்கப்படுத்திய பாரம்பரிய உணவு ஆரோக்கிய முறைகளை விட்டு விலகி போகும் எதிர்கால நமது சந்ததியினருக்கு அது ஓர் இழப்புன்னு தான் சொல்லணும். மேலை நாட்டு கலாச்சாரம்னு சொல்லி அவற்றை பின்பற்றி நம் ஆரோக்கியத்துக்கு நாமே கேடு விளைவிக்கிறோம். உணவு முதல் யாகம் வரை நெய்யை ஏன் நம்ம கலாச்சாரத்தில் போற்றினார்கள்? அரிசி உணவு ஏன் நமது உணவின் அடித்தளமாக இருந்தது? அறுசுவை உணவை ஏன் வாழை இலையில் வச்சு பரிமாறினாங்க? உணவை உயிர் ஓட்டமாக நினைத்த நமது முன்னோர்கள் பருவத்துக்கேற்ற பழங்கள் காய்கறிகளை சாப்பிட சொல்லி பழக்கப்படுத்தினாங்க.
1: மீனாட்சி அம்மா,
0: அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, உங்களுக்கு தெரியும். இந்த ஆறு சுவைகளும் எதெதுக்கு பயன்படுகின்றன? இனிப்பு தசை வளர்ச்சி, புளிப்பு கொழுப்பு, கார்ப்பு எலும்பு வளர்ச்சி, துவர்ப்பு இரத்த விருத்தி, உவர்ப்பு உமிழ் நீர், கசப்பு நரம்பென கண்டேன்னு பட்டியலிடுகிறார்கள். இந்த அறுசுவையும் நமக்கு சராசரி அளவில் கிடைக்குதா? அந்த மாதிரியான உணவு வகைகளை உட்கொள்கிறோமா? அரிசி சாப்பாடு, பருப்பு, நெய் போட்டு சாப்பிட பழக்குவோம் குழந்தைகளை. நெய்யில் உள்ள கொழுப்பு அமிலம் உடலின் எலும்பு மூட்டுகளை வலுவடைய செய்யும். தோல் நகம் கூந்தல் முடிய மிருதுவாக்கி மினுமினுக்க செய்யும் நெய். உடல் கொழுப்பை எரிக்க செய்யும். மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் பண்புல நெய்யுக்கு இணை வேற எதுவும் கிடையாதான். அதே போல உடலில் சர்க்கரை அளவை சீராக வச்சுக்கவும் தசைகளின் கட்டமைப்புக்கும் உடம்புல சேர்ற கொழுப்பை விரைவாக எரிக்கவும் அரிசி கோதுமையில் உள்ள கார்போஹைட்ரேட் அவசியமானது. அடுத்தது உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழி உண்டு. இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் உடலின் தண்ணீர் அளவை தக்க வைக்கவும் சோடியம் அவசியம் தேவை. சோடியம் குளோரைடு தான் நம்ம சாப்பாட்டு உப்பு. உணவு பண்டங்களை பதப்படுத்த பயன்படும் உப்பு சேர்த்த பொருட்களான ஊறுகாய், சிப்ஸ், அப்பளம் போன்றவற்றை அறவே ஒதுக்கிறது நல்லது.
1: குரோம்பேட்டை மீனாட்சி அம்மா,
0: அன்றாட சமையல்ல தேவையான அளவு அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்துறது நல்லது. மா, பலா போன்ற பழங்கள் பருவகாலத்தில் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிட்டுடணும். இருக்கும் இடம் சார்ந்த பருவநிலைக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்ளணும். இனிப்புடன் கூடிய ஒரு முக்கியமான உணவை மகிழ்ச்சியோடு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏற்ற உணவு எதுன்னு உங்க பாட்டிக்கு தான் முதல்ல தெரியும்னு உணவியலாளர் ருஜிதா திவாகர் சொல்றாங்க. ஈட் லோக்கல், திங்க் குளோபல். இப்படிக்கு உங்கள் மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: பாட்டும் பயணமும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் எங்கேயும் காதல் படத்திலிருந்து ஆலப் ராஜு பாடின பாடல் தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ். சில வந்துட்டே இருக்கு, கேட்டடைந்திருங்க. விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டு இணைந்திருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம். மற்றும்

7:45 கடந்து போயிட்டுருக்கு. கோவா படத்துலேருந்து பாடல் கேட்டு முடித்தோம். ஆஷிஷ் ஆண்ட்ரியா சேர்ந்து பாடின பாடல் கங்கை அமரன், வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற

0: செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 7:51 நெருங்கிட்டு இருக்கு. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவா பாடல் மதராசப்பட்டினம் படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. உதித் நாராயணன், VMC ஹனிஃபா இணைந்து பாடின பாடல், ஜிவி பிரகாஷ் குமார் இசையில வந்துட்டே இருக்கு. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கௌதம். கேட்டு அணிந்திருங்க விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அதோடு சேர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1.

0: சரியாகும்.
1: Who's that?
2: அது யாருன்னு சொன்ன புரியுமா? அவ ஓல்ட் பாயிண்ட் வித் அன் கோல்ட் லெக்ஸ்.
0: இந்த பூமியில் நீங்கள் எங்கும்
3: போகலாம். நேரம் 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன்.
4: ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 அதிகமாக இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா? எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரான். என்ன சொல்கிறீங்கன்ற

30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆயிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கல. காரணம், அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சுது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட ஒரு சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னான். ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க் தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு, வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா.

0: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
1: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
0: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு. குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
0: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்திப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 8 மணிக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினாய்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 8:01 ஆயிட்டிருக்கு. மெலடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இனி நம்ம என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த நேரத்தில் வித் பாரதி தமிழ்எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எஃப்எம்ல இந்த நேரத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இப்போ நீ கூறினால இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்போம்னா, இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம், டெய்லி அதே தோசை, காலையில் வச்ச சாம்பார், அப்புறம் சில பேர்த்துக்கு மதியம் சாப்பாடு வச்சுருப்பாங்க, அதில் எதனாச்சும் ரசங்கசம் இருக்கும் ஊற்றி சாப்பிட்லாம், அதையே சாப்பிட்ருவோமா இல்லை வெளியில் போய் சாப்பிட்ருவோமா இல்லை சாப்பிடாமையே படுத்துடலாமா அப்படின்லாம்

0: நிறைய யோசனை ஓடிட்டுருக்கோம். அந்த யோசனை ஒரு கட்டத்தில் முடிவாக எடுக்கணும், என்ன சாப்பிட்லாம் அப்படின்றது. எங்கேயா ட்ராவல் பண்ணுறோம்னா பைக்கில் போகலாமா, பஸ்ஸில் போகலாமா, ட்ரெயினில் போகலாமா, இல்லை யார்ட்டா லிஃப்ட்டு கேட்டு போகலாமா, இல்லை போகாமல் அப்படியே குரட்டை விட்டு தூங்கலாமா அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு போகலாமா வேணாமா, எவ்வளோ மொய் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நம்ம வாழ்க்கையில் எல்லா கட்டத்துலேயும் எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒரு முடிவுன்னு ஒன்று போய் நம்ம கடைசியாக எடுத்து தான் ஆகணும். வி ஃபோர்ஸ் டு டேக் த டிசிஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு பிடிச்ச முடிவை நம்ம எடுத்து தான் ஆகணும். அப்படி வந்து நம்ம இதில் இந்த மாதிரி சின்ன சின்ன முடிவுகள்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பு ஏற்படுத்திடாது. ஆனால் லைஃப்பில் நிறைய பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுத்தாகணும். இப்போ என்ன படிக்கலாம், படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு காலேஜ் என்ன படிக்கலாம், நமக்கு என்ன பிடிக்கும். அப்போ இப்போ இருக்கிற கிட்ஸ் ஜென்சி கிட்ஸுங்கெலாம் வந்து ஸ்மார்ட்டாக வந்து நான் என்ன படிக்க போகிறேன், எனக்கு என்ன தேவை அப்படின்றத ரொம்ப அழகாக டிசைட் பண்ணுறேன். இப்போ நைன்டிஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா படிக்க போகிறேன், என்ன ஏதோ ஒன்று சேர்த்து விடுங்க படிக்கிறேன், என்னத்தை படிக்கிறது, படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இது எனக்கு செட்டே ஆகாதுன்னு படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அப்படின்ல. அப்படி முடிவை வந்து நம்ம எடுக்கிற கட்டம் வரும். ஒரு வீடு கட்டலாமா, இந்த நேரத்தில் கட்டினா நம்மளால் பொருளாதாரமாக சமாளிக்க முடியுமா, சரி இந்த நேரத்தில் இதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம், வீட்டில் ஓரளவு கடமையெல்லாம் முடிஞ்சிச்சு பண்ணிடலாமா, இந்த மாதிரி வந்து இல்லை ஒரு கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். சில முடிவுகள் வந்து நம்ம ஒன்று பண்ணிடுவோம் ஆனால் அதை நினச்ச மாதிரி போகாமல் இருக்கும். சில முடிவுகள் வந்து நமக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கும். அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த முடிவுகள்லே இது ஒரு சிறப்பான முக்கியமான முடிவு, எனக்கு ரொம்ப ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவில் வந்து ரொம்ப சிறப்பான இல்லை முக்கியமான முடிவு அப்படின்றது என்ன அப்படின்றது இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952852 0853 2952852853 அப்படின்ற நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838 9871 2838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துருந்தீங்கன்னா விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற மூணு பக்கத்தில் இன்றைக்கி 6 August நீ ஒரு நாள் போஸ்ட் போட்டிருங்க. அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகளிலே சிறப்பான இல்லை முக்கியமான முடிவுனா எதை சொல்லுவீங்க, இது ரொம்ப சிறப்பான முடிப்பா நான் என் லைஃப்பில் எடுத்தது, இந்த டைமில் ஒரு பைக் வாங்கினது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு கார் வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இந்த படிப்பு எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இல்லை இந்த வேலைக்கு இந்த வேலையை விடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறது பாருங்கள். எஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸி, நோ சொல்கிறது எடுக்கலாமா வேணாமா, வேலையை விட்டால் ஒரு 2-3 ஆகுமே, அதுக்கு நம்ம பணத்துக்கு என்ன பண்ணுறது, நம்ம பணத்தில் 1 வந்தால் 2 பணம் காணாமல் போயிடுதே, அப்போ நம்ம வேலையை விடலாமா வேணாமா, விட்டுட்டு இதை ட்ரை பண்ணலாமா, இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏதோ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்த சிறப்பான முடிவுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். அப்படி சொன்னோடனே நிகழ்ச்சியில் முதல் நேர் வந்து லைனில் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், சொல்லுங்கள் கலா.
1: சொல்லுங்க
0: கார்த்திக்.
1: அதால என்ன பண்ணிட்டேன், ஸ்கூலே படிக்கிற முடிவு பண்ணிட்டேன்.
0: வணக்கம் வித்பார் தமிழகம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்.
2: வணக்கம் சார். எம்டி ரவிச்சந்திரன், சீநகர் 50. எப்படி சார் இருக்கீங்க? ஆனந்த் சார்,
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க
2: சார். இதோ நான் 1984 டிகிரி முடிச்சேன் சார், ஃபர்ஸ்ட் பாஸ்ல. ஒரு 40 கிரிக்கெட் டீம் இருந்தது, அதுல ஏதாவது ஒரு டீம்ல 4 ஆடணும்னு முடிவு பண்ணேன் சார். 6 டிஸ்ட்ரிக்ட்லயே 1 வந்தோம் சார். பிளான் பண்ணி வந்தோம், அது எங்களுடைய கிரிக்கெட் லட்சியம் முடிஞ்சது சார். ஏன்னா அது யாராலையும் அச்சீவ் பண்ண முடியாது, டெஸ்ட் பிளேயர்னுடைய பையன் வந்தா கூட முடியாது அது. அந்த முடிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ கிரிக்கெட்ல விளையாட்டுக்குள்ள போகலான்ற ஒரு முடிவு வந்து அவருக்கு சிறப்பான முடிவுன்னு தோணிருக்கு. வணக்கம் விவித் பார் தமிழகம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி பேசுறேன்.
0: கும்பகோணத்துல இருந்து மீனாட்சி. என்ன மீனாட்சி, சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
3: வணக்கம்.
4: நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போலாமா வேணாவா, துணியெல்லாம் அயன் பண்ணணுமா வேணாவான்னு சொல்லிட்டு குழப்பத்திலே

0: எனக்கு
1: வாழ்க வளத்துடன் கேள்வி ஜெயசீலன் கொடமாட்டப்பட்டியா?
2: சொல்லுங்க ஜெயசீலன்.
1: ஆசிரியர் பயணி இருக்கும் போதே ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னே என் பசங்களை திருமணம் செஞ்சிருந்தேன்னு முடிவு
2: பண்ணிருந்தேன்.
1: அதை முயற்சி பண்ணி செஞ்சு முடிச்சுட்டுங்க. இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
2: எப்படியும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு திருமணத்தை முடிச்சிடணும்னு ஒரு முடிவோட இருந்தீங்க. பரவாயில்ல, அழகா அந்த கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டீங்க.
3: ஒரு கீழ்த்தலம் இருக்கு. இப்ப வீடு கட்டலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சேன். எப்படி இருந்தாலும் வீடு அப்படிங்கறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா சார்? அப்ப வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினேன். இப்ப பாருங்க, அங்க வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கறத வாடகை கூட்டு, அதன் மூலியமாக அந்த ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கு. அதே மாதிரி அந்த டிசிஷனை கரெக்டான சமயத்துல எடுத்ததுனால குடும்பத்துக்கு அந்த ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஏற்றம், ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கறதும் கிடைச்சது சார். அது கரெக்டான டிசிஷனா எடுத்தது.
2: வீடுன்னு இல்லாம அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா வாடகைக்கு விட்டு அதுல ஒரு அமௌண்ட் வருதுன்ற ஒரு முடிவு.
3: அது நல்ல வருமானமா கொடுத்தது சார்.
2: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இந்த மாதிரி தான், அந்த மாதிரி சில முடிவுகள் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கும், சில முடிவுகள்லேருந்து நம்ம கற்றுப்போம். அது வந்து தோல்வி ஃபெயிலியர் அப்படின்னு கிடையாது. அப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கரெக்டாக வைக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். பாட்டு வந்துட்டுருக்கு. இன்சுவாச காற்றை படத்தில் யாரம்மா இசையில் ரஃபி அவங்களோட குரலில் அது ஆரம்பிக்கும் போதே அப்படி சூப்பராக ஆரம்பிக்கும். வைரமுத்தரோட வரல ஐயோ அப்படின்ன போதே நம்ம வந்து ஒரு வைப்புன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு வைப் செட் ஆகிடும். கேட்டுருவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான கொண்டாட்டம்.

ஏலோ எல்லாம் ஒரு ஜாலியான பாட்டு கேட்டு முடிச்சோம். 8:05 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் நீ கோரினால், நீ கோரினால பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகளில் சிறப்பான முடிவு, இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய முடிவு, இந்த நேரத்தில் தோணும்ல அது என்ன அப்படின்றத நம்ம பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கலாம் சொல்லியிருக்கீங்க. திட்டாலம் டேசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முடிவெடுப்பது, முடிவுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 mark question, முடிவு ஒரு குறிப்பு வரைக அப்படின்னா அதுக்கு ஒரு 2 mark question ஒரு பதில் சொல்லியிருக்காரு. முடிவெடுப்பு என்பது பல வழிகளிலிருந்து ஒரு சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து அறிவுசார் செயல்முறை. ஆமாம். இதில் சிக்கலை புரிந்து கொள்ளுதல், தகவல்களை திரட்டுதல், மாற்று வழிகளை எடைபோடுதல் மற்றும் செயல் திட்டத்தை செயல்படுத்துதல் ஆடாடாடாடா ஆகியவை அடங்கும். முடிவெடுக்கும் முடிவில் நீ கோரினால் நிகழ்ச்சியில் நீ நான் பேசலான்னு ஒரு முடிவு எடுத்தேங்க, அதான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பேசணும்னு நான் நினச்சிட்ருக்கேன், தவறாமல் கலந்துக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் சொல்லி திட்டாலம் டிசி ராஜேஷ் சொல்லியிருக்காரு. பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திருமணம் அப்படின்றது வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுதான் இருக்கிறதுலே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்வாங்கள்ல, அது கேமை டிசைட் பண்ண போகிறதுன்னு. ஸோ அப்போ அந்த லைஃப்பில் வந்து திருமணம் அப்படிங்கிறது கரெக்டாக பண்ணணும். நமக்கு வந்து அந்த திருமணம் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு அப்படியே பறக்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து அதுவும் அரேஞ்சு மேரேஜஸில் நிறையா பொண்ணு வரும், நிறையா மாப்பிள்ளை வரும், ஜாதகம்னு ஒன்று வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அது செட் ஆனால் ஃபேமிலி செட் ஆகாது, ஃபேமிலி செட் ஆனால் அந்த ஜாதகன்றது

0: செட் ஆகாது. இப்படி ஒரு ப்ராசஸ் அது எங்கே ஒரு வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கு. அப்படி இப்படி வந்து சுற்றி பற்றி ஒரு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ செட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம முடிவு எடுக்கணும், சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்படி வந்து என்னுடைய திருமணத்தில் வந்து என் இல்லாளை நானே தேர்ந்தெடுத்தேன். அது வந்து ஒரு பெரிய முடிவு. யார் சொல்லியும் அதெல்லாம் நல்ல ஃபேமிலிப்பா பார்த்துக்க கட்டிக்க அப்படிலாம் கிடையாது. நானே முடிவு பண்ணேன் இவங்கள தான் கட்டணும் அப்படி சொல்லிட்டு. அப்படி ஒரு முடிவு எடுத்தது இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அடாடாடாடா இன்பமாக இருக்குது ஐயான்ற மாதிரி இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கேன். ஸோ அப்படி வந்து என்னுடைய இல்லாளை நான் கல்யாணம் பண்ணணுன்னு முடிவு எடுத்தது வந்து ஒரு சிறப்பான முடிவுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ரவி எட்டயபுரத்துலேருந்து வீடு கட்டினதான் சார் வீடு. அது வந்து பார்த்திங்கன்னா கட்டும்போது அமௌண்ட்டு கம்மியாக தான் சொன்னாங்க இருந்துச்சு. போடும்போது ஒரு 15-20 லட்சம் எஸ்டிமேஷன் தான் போடுறாங்க. முடிக்கும்போது சொந்தக்காரங்களாம் வருவாங்க, அதை அப்படி வைக்காதீங்க இப்படி வைங்க இப்படி திருப்புங்க அப்படி போங்க ஏன் வெளியில் ஒரு காற்று வர மாதிரி வைக்க வேண்டியதான் அப்படி பண்ணி 25 லட்சத்தில் கொண்டாந்து விட்டுட்டாங்க சார். ஆனால் அப்படி கட்டி முடித்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பணமும் சிலர் மூலமாக கிடச்சிது. அதை வெற்றிகரமாக முடித்தது வந்து எனக்கு ஒரு நல்ல முடிவு. நான் வீடு கட்டணும்னு நினச்சது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விபத் பாரத் தமிழகம், யாரங்க இருந்து பேசுகிறீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம். சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன் சார். இரவு வணக்கம்
1: சார். நாங்க வந்து எப்பவுமே தள்ளித்தான் சார் உள்ளோம் சார்.
0: வணக்கம் மித்பார் தமிழகம். சொல்லு சொல்லுங்க லவ்லி சார். அவங்களுடைய முடிவுக்கு நீங்க வந்து உதவி பண்ற அளவுக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு தயாராகுறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் மித்பார் தமிழகம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் சார்.
2: நுங்கமாக்கம் தேக்கப்பாட்டோட சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க போஜராஜன் சார்.
2: என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. 62 வயசு, நிம்மதியா சந்தோஷமா படுத்துன்னு ஹாப்பியா இருக்கேன் ஐயா. எந்த பிரச்சனையும் கிடையாது,
0: முடிவே எடுக்க தேவையில்ல. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணது. வணக்கம் வித் பா தமிழகம்.
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: கும்பகோணம் போரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி சரவணன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சரவணன் சார்.
3: நான் வந்து எடுத்த முடிவு என்னன்னா வந்து சில பேர் நம்மள்கிட்ட வந்து ஒரு விருப்பம் இல்லாம பழகிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட வந்து நானும் வழிய பழகிட்டே இருந்திருக்கேன். ஆனா காலப்போக்கில் அது தெரிய வந்த பிற்பாடு வந்து நான் அவங்களுக்கு எட்ட நின்று அவங்கள்ட்ட பேசாம எட்ட நின்று ஒத்துழைப்பு கொடுத்து எட்ட நின்று அதை ரசிக்க ஆரம்பிச்சேன். அவங்கள்ட்ட பேசக்கூடாது, அவங்களா பேசினா கூட நம்ம தவிச்சிருவோம். அவங்க எப்ப பரஸ்பரம் பார்க்கலையோ, ஒரு பரஸ்பரமா இல்லையோ, நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எட்ட இருந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரசிப்போம்னு அந்த முடிவு எடுத்தேன் சார்.
0: ஓகே, அதாவது யார்கிட்ட பேசணும் இல்லை நம்ம கூட பிறந்தவங்க ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்கவங்களே வந்து இப்படி இருக்காங்களே, ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக படம் இருந்துட்டு இருக்கு, காதல் மன்னன் படத்துலேருந்து அட அலி அஸ் அன்றும் ஃபெபி அசா அவங்களுடைய குரலில், ஃபெபி இவங்களுடைய குரலில், வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் படம் இருந்துட்டு இருக்கு. கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரத் தமிழ்நாடு 102.3.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

கேட்டுருக்கோம். நீ கூறினால் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு வச்சிட்ருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். முடிவுகளில் சிறந்த முடிவு நீங்கள் எடுத்ததில். செந்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளக்கப்பாடி செந்தில் முருகன் கடலூர் மாவட்டத்திலேருந்து, சம்பளம் பத்தல சார், அதனால் வந்து இப்போ நீங்கள் சொன்ன நேரத்தில் வந்து முடிவு எடுத்திருக்கேன் வேலையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃபீஸில் சொல்லிடாதீங்க, ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருக்கேன் வேலையை விட்டுடலான்னு, பார்க்கலாம் அந்த முடிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்து சொல்லியிருக்கிறாரு. பாலு விஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வெளிநாடு போனேன் சார், போயிட்டு வர்றது 2 மாதம் லீவு கொடுக்குறாங்க, பணம் அனுப்புகிறோம், இங்கேயே சமைச்சு சாப்பிட்றது, அப்போ இப்போயாச்சும் ஃபோன் இருக்குது சார், அப்போல்லாம் ஃபோன் கூட கிடையாது வீடியோ காலில் பேசுகிறதுக்கு, என்னத்தை பேசி இதெல்லாம் இங்கே என்னடா போயிட்டு வந்துகிட்ருக்கோம், உள்ளூரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திடீர்னு ஒரு யோசனை சார், அது அப்போ ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஆட்டோ வாங்கி ஓட்டி கிட்டத்தட்ட 17 வருஷமாக ரொம்ப

0: சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சூப்பராக இருக்கேன் சார். அப்படி வந்து நான் வெளிநாட்டு லைஃப்பில் அந்த சம்பளத்தை விட்டுட்டு ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டும் போது அந்த ஒரு முடிவுன்றது என் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத முடிவு, ஒரு முக்கியமான சிறப்பான முடிவுன்னு சொல்லி பாலுவிஜி ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார், தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ் சார்.
1: வீட்டில் பணி செய்கிறது வேலை வந்து ஓட்டுநராக போகக்கூடாது வேண்டாம்னு எவ்வளோ தொல்லை பண்ணாங்க. நான் ஓட்டுநர் பணி தான் எனக்கு முடிவே எடுத்துட்டேன், இன்ட்ரெஸ்ட் அதுதான் சொல்லிட்டு அதில் போயிட்டேன். 30 வருஷத்துக்கு மேலே முடிச்சுட்டேன், நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: வீட்டில் நீங்கள் ஓட்டக்கூடாதுன்னு உங்களை ஓட்டினாலும் நீங்கள் ஓட்ட தான் செய்வீங்கன்னு ஓட்டிருக்கீங்க.
1: வணக்கம்
0: மித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: செங்கல்பட்டுல இருந்து பேசுறேங்க ஐயா.
0: பேர் சொல்லுங்க சார்.
2: ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், முதல் முறை பேசுறீங்களா?
2: ஆமாங்க ஐயா.
0: சார், போன் போட்டு பாப்பேன் எடுக்கிறாங்களான்னு எடுத்தா பேசி
2: பண்ணிட்டு
0: ராதாகிருஷ்ணன் சார், ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பேசினல. சொல்லுங்க
2: ஐயா. இப்ப நான் இந்த ப்ரோக்ராம் தான ஃபர்ஸ்ட் கேட்ட ஆரம்பத்துல அதானுங்க ஐயா?
0: அதே ப்ரோக்ராம் தான்.
2: ஆமா, இப்ப வந்துட்டு நான் இன்னைக்கு திடீர்னு ஏதோ நினைச்சு வந்தேன், அது நடக்கல. திடீர்னு வண்டி வயல பஞ்சராயி நினைச்சு ப்ரோக்ராம் கட்டு போச்சு. அதுதான் என் மனசு, வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம நினைச்சதுலாம் எல்லாம் நடக்கிறது இல்லை, ஏதோ ஒண்ணு நடக்குது.
0: சோ பஞ்சர் ஆனதுனால இருந்து அவர் மனசு கொஞ்சம் அப்படியே வந்து பஞ்சர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார்.
3: அதாவது எனக்கு ரெண்டு பொண்ணு, அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்க முத முதலா வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுல வேலை பாக்குற மாப்பிள்ளையா வந்தாங்க. வந்தோன்னா அது வேண்டாம், நாங்க ஒரு 500 ரூபா சம்பளம் வாங்கினாலும் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருக்கட்டும் சொல்லி எல்லாருமே முடிவு பண்ணிக்கலாம்.
0: அது உங்க விருப்பம், பட் அவங்க உங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு சொல்லுங்க.
3: ஆமா, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது வந்து திரும்ப திரும்ப வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளையா வந்துச்சு. அந்த முதல்ல வந்துச்சு பாருங்க, அதே திரும்பவும் வந்துச்சு. அதனால இவருதான் அவனுக்கு மாப்பிள்ள போல இருக்கு, அடிக்கடி இதே திரும்ப திரும்ப வருது. அதனால வந்து வெளிநாட்டு மாப்பிள்ள, உள்நாட்டு மாப்பிள்ள, நல்ல மாப்பிள்ளையா அழகா இருப்பாரு, நல்லாவும் சம்பாதிக்கிறாரு, வீடு வாசல்லாம் இருக்கு. அவரே நீங்க
0: சுருக்கமா சொன்னீங்கன்னா நிறைய நேரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.
3: அதான் சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து சரி வெளிநாட்டு மாப்பிள்ளா பரவாயில்லன்னு அதுக்கப்புறம் நாங்க அந்த முடிவு எடுத்து நாங்க
0: பண்ணோம். சூப்பர். ஃபர்ஸ்ட் வேணாம்னு நினைச்சீங்க, ஆனா கடைசியா அது சுத்தி சுத்தி வந்ததால அந்த முடிவு எடுத்தது நல்ல முடிவு. ஓகே, சூப்பர். மாப்பிள்ளை கேட்டுட்டு இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த நேரத்தில் கேட்டுட்ருக்கோம், அப்படியே ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கு. ஒருத்தவங்களும் எடுக்கிற முடிவு வந்து நமக்கு வந்து சிறப்பான முடிவாக அமையும்ல, அதை சொல்லும்போது இன்னும் சூப்பராக தான் இருக்கும். அடுத்தா பாடறதுட்டுருக்கு காதலுக்கு மரியாதை படுத்துறது கேச்சி யேசுதாஸ் மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரலில், பழனி பாரதி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் ஒரு பட்டாம்பூச்சி அந்த பாடல் தான் வந்துட்டுருக்கு. அந்த பாட்டை கேட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழ் 102.3.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சக்கரையாசை நெஞ்சு தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
2: ஏழு மணி 36 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் நீ கூறினால், நீ கூறினால பேசிகிட்டு இருக்கிறது வந்து முடிவு, வாழ்க்கையில் எடுத்த சிறப்பான முடிவு, நீங்கள் எடுத்த முடிவு. ஃபேஸ்புக்கில் மயிலப்பட்டா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன சோதனை வந்தாலும் சார், என்ன நேரம் கிடைக்கலனாலும், நேரம் இருந்தாலும், எங்கே போனாலும் வந்தாலும், அந்த வானொலி அப்படின்றது வந்து தொடர்ந்து கேட்டு அதில் அந்த தொலைபேசி நிகழ்ச்சிகளில் வந்து கண்டிப்பாக நாம் வந்து பங்கெடுத்துக்கணும். அது யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க சொல்லலை, அது எது சொன்னாலும் வந்து எனக்கு அது விருப்பமாக பிடிச்சிருக்கு. அந்த முடிவு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த தொலைபேசி நிகழ்ச்சிகளில் சிறப்பாக கலந்துக்கணும் அப்படின்றது என்னுடைய முடிவு. அது இன்றைய வரைக்கும் நான் சிறப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி மயிலை பட்டாபி ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. வீரராகவன் வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் எடுத்துட மாட்டேன், அது என்ன சொன்னாலும் வந்து ஓகே.

0: ஓகே ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லி சும்மா லைட்டாக தலையாட்டிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு முடிவு மட்டும் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், அது என்ன நடந்தாலும் வந்து அப்படியே சும்மா தெளிவாக அதை முடிக்கிற வரைக்கும் அதே கண்ணோட்டத்தில் இருப்பேன். சரி, இப்போ நான் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கேன், ராமேஸ்வரத்துலேருந்து மாதவரத்துலேருந்து ராமேஸ்வரம் போய் ராமேஸ்வரத்துலேருந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாரு. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் வந்து எனக்கு நிறைய வேலை இடத்துல வேலைலாம் கிடைச்சிது சார், ஆனால் என்ன தான் வேலைகள் இத்தனை வந்தாலும் எங்கள் அப்பாவோடைய வேலைக்கு தான் நான் போகணும். அப்பா ரயில்வேயில் ஒர்க் பண்ணாங்க, அந்த வேலைக்கு தான் நான் போகணுன்னு சொல்லிவிட்டு நான் விடாப்பிடியாக வந்து அதுக்கு போனேன். அந்த முடிவு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான முடிவாக அவர் பணி நிறைவு செய்யும்போது அந்த வேலையை வந்து நான் சேர்ந்தேன். இன்றைக்கி வந்து தந்தையோட நினைவாக நான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கேன், பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நான் சொன்னாங்க. நான் அப்பா அந்த வேலை செஞ்ச அந்த வேலையை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம், ஆஹா இப்படி நம்ம வேலை செய்யணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக போயிட்டு அந்த வேலையில் நான் வந்து வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி 100% வந்து போடுறாரு ஃபேஸ்புக்கில். லைனில் இருக்காங்க நேயர்கள், பேசிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க டில்லி சார்.
1: ஐயா நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன் டில்லி சார்.
1: அதாவது ஐயா, நான் ஒரு சின்ன விவசாயி ஐயா. அப்போ கொஞ்சம் செயற்கை விவசாயம் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அதுல கொஞ்சம் சரிப்பட்டு வராது அப்படின்னு கொஞ்சம் இயற்கையாவே பண்ண ஆரம்பிச்சேயா. அதுல ஓரளவுக்கு பரவாயில்ல ஐயா.
0: சோ இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் எடுத்த முடிவு வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கு.
1: ஆமா ஆமாங்க, மனசும் நிறைவா இருக்கு ஐயா, நல்ல பொருள் குடுக்குறோம்.
0: நீங்க சொல்லும் போதே மனசும் அப்படியே பசுமையா இருக்கு சார். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் மித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: அன்ப தோழர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
0: ஓகே, சொல்லு. நலம் நலமறிய ஆவல் தான். நலம் சொல்லுங்க சார்.
2: அதாவது நான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா யாரு பத்தியும் கேட்க
0: மாட்டேன்.
2: அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு 3 வருஷம் ஆச்சு, ஒரு வீடு ஒண்ணு கட்டினேன். அது வீட்டுல எல்லாம் சொன்னாங்க ஒரு இன்ஜினியரை போடுங்க, பிளான் பண்ணி செய்வோம் அப்படின்னாங்க. நான் எதுவுமே கேட்காம என் இஷ்டப்படிதான் செஞ்சேன். செஞ்சு முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா என் தம்பியோட நண்பர் ஒருத்தர் வீட பாக்க வந்தாரு. பார்த்துட்டு அவரு சொன்னது எல்லாமே வாசுபடி, அவரு கொஞ்சம் வாசு பாப்பாரு, எல்லாமே வாசுபடி போட்டிருக்க
0: அப்படின்னு.
2: நான் வந்து எதுவுமே பாக்கல, ஆனா இயற்கையாவே அப்படி அமைஞ்சிடுது.
0: ஸோ நீங்க எடுத்த முடிவுல அந்த வீடை வந்து நானே என் முடிவு கட்டினது வந்து அது சிறப்பான
2: முடிவு பண்ணி எதுவுமே பார்க்கல. என் இஷ்டப்படி எனக்கு எது எது வசதியா இருக்குமோ அதுபடி
0: கட்டினேன்.
2: கடைசி பார்த்தா அது இயற்கையாவே அது நல்ல முறையில
0: இருக்கு,
2: எந்த பிரச்சனையும் இல்லையா.
0: ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துல இருந்து, என் பையனுக்கு சார் நானே தேடி தேடி தேடி அது நெட்லலாம் சர்ச் பண்ணி ஒரு நல்ல கல்லூரியை வந்து தேர்வு செஞ்சு கொடுத்தேன், இதில் படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பையனும் நான் சொல்கிறத கேட்டான். அப்புறம் என் தம்பி அவங்களுடைய மகள்கள் அவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அப்படி இப்படி பார்த்து அவங்க மகன் எல்லாத்தையும் அந்த கல்லூரியிலே படிக்க வச்சேன். மூவரும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக படிப்பை முடித்து, அப்போ வந்து இந்த பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்லாம் படம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து பேச்சை கேட்டு நான் அந்த காலேஜ் எடுத்தது ஒரு நல்ல முடிவாக எனக்கு அமைஞ்சிச்சு, பையனுக்கு அமைஞ்சிச்சு, எனக்கு மட்டும் இல்லாமல் மற்றும் நம் உறவினர்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தம்பி அவருடைய பொண்ணு அவர் அலுவலகத்தில் வேலை செய்கிற அவருடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கே பார்த்துக்கிட்டாலும் அதை பேசுவோம். அன்றைக்கி அந்த காலேஜை தேடினீங்களே ஆண்டனி ராஜ், சூப்பர் அப்படின்ற மாதிரி அந்த முடிவு, ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கிற முடிவு வந்து சிறப்பான முடிவாக இருந்துச்சு எங்கள் வீட்டில்ன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். பேசுறதுக்கு முன்னாடி பாடம் இருந்துட்டுருக்கு, பாம்பே படத்துலேருந்து யாரமான அவருடைய இசையில் அவருடைய குரலில் ஹம்ம ஹம்ம ஹம்மா பாடம் இருந்துட்டுருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து பேசலாம். வைரமுத்து வரிகளை, இது வித் பார்த்த தமிழ் 102.3.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

எட்டு மணி 45 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்ருக்கோம், நீக்கு ஒரு நாளில் பேசிகிட்டு இருக்கோம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்த முடிவில் சிறந்த சிறப்பான முடிவு எதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் நண்பர் சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், எனது முடிவு எதுவும் இன்னும் முழுமை பெறவில்லை சார், எல்லாம் அப்படியே அங்கங்கே தேங்கி நின்றுட்டுருக்கு. ஒரு முழுமை பெற்றா வந்து சொல்கிறேன் முடிவு சிறப்பான முடிவாக என்ன அப்படின்றத வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம், வாழ்த்துக்கள், பாட்டு நல்லாயிருக்கு, ஷோ

0: நல்லாருக்கலாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றிகள். வணக்கம் வித் பாரி தமிழ் எஃப்எம்.
1: சார் வணக்கம.
0: வணக்கம்
1: சார். நான் திருநெல்வேலி மாவட்ட வீரர்களோட கருணாநிதி சார்.
0: சொல்லுங்க கருணாநிதி சார்.
1: சார் வந்து 2006 திருமணம், 2000 அப்பா கூட 2010 வரைக்கும் ஒன்னா இருந்தேன். அப்பா கூட வெளியே வரத்துல நான் சொந்த வீடு கட்டி, அது வீரநல்லூர் அகலகாரத்துல சொந்த வீடு கட்டி ஒரு 10 தென்னையை பின்னாடி வச்சு நல்லா என்ஜாய் பண்ணு நான் அப்படி தென்னை காய்க்க ஆரம்பிச்சு நல்ல வீடு, அருமையான வீடு சார். வாய்ப்பு நன்றி.
0: ஓகே வணக்கம் இந்த தமிழகம் அப்படின்னு லைன்ல வந்து கட்டாயிட்டீங்க. வணக்கம் வித் பார் தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் செல்வம்.
0: உதயநத்தம் செல்வம், சொல்லுங்க செல்வம் சார்.
2: நான் வந்து ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன்
0: சார். சரி.
2: திடீர்னு பார்த்தா அந்த கொரோனா டயத்துல வெளில அனுப்பிட்டாங்க.
0: அந்த ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னாதான் நல்லா கேட்கும். உதயநத்தத்துல இருந்து
2: குறைச்சிட்டேன் சார்.
0: சொல்லுங்க.
2: திடீர்னு பார்த்தாக்க நான் என்ன பண்றது தெரியாம ஃபேன்சி கடை வச்சுட்டேன். மறுபடியும் என்னால போக முடியல, வயசாயிடுச்சு. ரிட்டையர்மெண்ட்
0: கொடுத்துட்டாங்க.
2: இப்போ ஒரு ஃபேன்சி கடை வச்சுட்டு என் சொந்த இதுல பாத்துட்டு ஒரு 8 வருஷம் ஆகுது. யாரும் கேட்க மாட்டேன், என்னுடைய ஐடியா தான்.
0: ஒரு நெருக்கடி வரும்போது சூப்பரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்குது.
2: ஆமா, திடீர்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த மாதிரி வைக்கலாமே சொல்லிட்டு. ஆனா இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை.
0: நீங்க என்ன வேலை கொடுக்குறது? நானே இப்ப 2 பேருக்கு கொடுப்பேன்ற மாதிரி.
2: ஆமா சார், நாம எல்லாமே பாத்துட்டு வந்தோம்ல. நான் அதுவும் ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்தேன் ஒரு 12-13 வருஷம். அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு
0: உங்க மொத்த வித்தையும் இப்ப அங்க காட்டிட்டு இருக்கீங்க.
2: ஆமா சார்.
0: ஓகே சூப்பர் சார், ரொம்ப கால் பண்ணது. வணக்கம் வித் பார் தமிழகம்.
3: வணக்கம். நல்ல நல்ல முறையாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க மந்திரமூர்த்தி சார்.
3: அதாவது என்னோட எனக்கு 2 பசங்க உண்டு, 2 பசங்களுமே படிப்பு முடிஞ்சானே உத்தியோகம் கிடைச்சிடுச்சு. சின்ன பையனை வந்து கல்யாணத்துக்கு முந்திக்கிட்டான் பாருங்க. அப்ப பெரிய பையனை வீட்டுல வச்சிருந்து சின்ன பையனை கல்யாணம் வச்சு நம்ம வீட்டிலேயே குடியமர்த்தினா வந்து எப்படி வந்து மனக்கலேசங்கள் வரும் சொல்லிட்டு கல்யாணம் பிக்ஸ் ஆனோடனே வேற வெளியில ஒரு வீடை வாடகைக்கு அமர்த்தி அவங்களை அங்க குடி அமர்த்திட்டேன். அவங்கள அதுக்கு சம்மதிச்சுட்டாங்க. ஆனா நான் வந்து வீடு எடுக்கிறச்சு அவங்க கிட்ட சொல்லலை. ஒரு கல்யாணத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாலதான் சொன்னேன், எல்லா பங்கும் இங்க நடக்கும், நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க போய் இருந்துக்கலாம், நாங்க உங்களுக்கு குடி அமர்த்துறோம்
0: சொன்னேன்.
3: இது சுயமாக நான் எடுத்த முடிவு அவர்களுக்காக.
0: அவர்களுக்காக, பெரிய பையனுக்காக.
3: சின்ன பையனுக்கு, பெரிய பையன் ரிலாக்ஸா இருக்கணும், சின்ன பையன் அவங்க சந்தோஷமா இருக்கணும்
0: தானே. ஓகே சூப்பர். வணக்கம். வணக்கம்
4: பேசுங்க. வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் கோனேராஜ். சுரேஷ் குமார் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சுரேஷ்.
4: சார் எனக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை சார், சொல்லாமா?
0: கவிதையை பத்தி நம்ம இப்ப பேசல, முடிவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
4: ஆமா சார், இல்ல ரெண்டே வார்த்தை.
0: ரெண்டே வார்த்தை சொல்லுங்க.
4: நேசம் என்பது நினைக்கும் வரை, பாசம் என்பது பழகு வரை. நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம முடிவை நம்ம தான் சார் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா முயற்சி வந்து என்னைக்குமே திருவினையாக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தங்க வந்து நான் ஒரு விதை வாங்கிட்டு போடணும்னு சொல்லியிருந்தேன்.
0: சுருக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய நேயர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கவிதை. சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் மித் பார் தமிழகம்.
5: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
5: தாம்பரத்துல பேசுறேன் சார். நானும் எங்க மனைவி சார், எங்க மனைவி ஒரு முடிவு எடுப்பாங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், அது உங்களுக்கு சரியா அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க, சரி அது வேணாம் மாமா இப்படியே பண்ணுவோம் அவரு வாங்கி. அப்புறம் அதுக்கு ஏதாவது என் பொண்ணு ஒண்ணு வருங்க, அவங்க பேசுவாங்க.
0: ஓகே. ஸோ ஒரு டிஸ்கஷனாக வந்து வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அடுத்தா பாடல் வந்துருக்கு அண்ணாமலை படத்துலேருந்து எஸ்பி பாலசுரன், சித்ரா அவங்களோட குரலில் வைரமுத்து வரிகளை கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: 8:56 ஆகிட்டு கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த முடிவுகளில் சிறப்பான முடிவுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய முடிவுலாம் என்ன அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வந்து லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம், யார் அங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வித் பாரதி தமிழ் எஃப்எம். ஓகே, லைன்ல வந்து கட் ஆயிட்டாங்க. வணக்கம் வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், யார் அங்க இருந்து பேசுறீங்க?
2: என்னன்னா எல்லாருக்கிட்டே பழகுவேன், ஆனா அந்த அன்பு மட்டும்

0: அவங்க வந்து பேசட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன், பேசினாலும் அதை பத்தி சந்தோஷமும் பட மாட்டேன்.
1: ஒரு எதிர்பார்ப்பை வந்து குறைச்சிக்கிட்டீங்க.
0: ஆமா, அதனால இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஹாப்பியா இருக்கேன்,
1: ஹாப்பியா இருக்கேன், இன்று முதல் ஹாப்பிங்கிற மாதிரி.
0: ஆமா, இதுதான் எடுத்த சிறப்பான முடிவு.
1: சிறப்பான முடிவு, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் சிரிச்ச மாமா சிரிச்சுட்டே தான் இருப்பேன் அந்த மாதிரி.
0: ஆமா,
1: ஓகே பண்றாய் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம் சார், தெரிஞ்சாமல் ராஜசேகர் சார்.
1: சொல்லுங்க ராஜசேகர் சார்.
2: சிறப்பான முடிவு தானே சார்.
1: ஆ,
2: எல்லாருக்கும் நல்லது செய்யணும் சார்.
1: ஆ,
2: யாருக்கும் மனசார கூட இது தீங்கு நினைக்க கூடாது சார்.
1: இது என்ன
2: உபகாரம், இதம் சரியும் சார்.
3: வணக்கம்
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? அந்த ரேடியோ வாலியம் தயவு செய்து மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்க
3: சார். நான் அரியலூர் மாவட்டம் மதனத்தூர்ல இருந்து சரிதா பேசுறேன்.
1: மதனத்தூர்ல இருந்து சரிதா பேசுறீங்களா?
3: ஆமாங்க சார்.
1: அந்த பக்கம் பேசிட்டு இருந்தீங்க, லைன் கிடைச்சோடனே என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலான்னு பேசுறீங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சரிதா.
3: புது நேர் சார், இப்பதான் லைன் கிடைச்சிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
3: பசங்க எல்லாம் வந்து வந்துட்டு படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு போகணும் சார், அதான் சார் என்னோட ஒரு ஆசை.
1: அதுக்காக நீங்க ஒரு முடிவு, என்ன முடிவு எடுத்தீங்க?
4: குறைவான
1: நேரம் இருக்கு, சொல்லுங்க.
4: இந்த மாதத்துல 7 நாட்கள் நம்ம பரபரந்து எல்லாருமே போற ஃபேமிலி மெம்பர்ஸோட தனித்தனியா உட்காந்து சாப்பிடறோம்.
1: டைம் குறைவா இருக்கு, 9 மணிக்கு முடிச்சோம்.
4: கேக்குறீங்களா?
1: சொல்லுங்க, முடிங்க.
4: ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடணும் ஒரு முடிவு எடுப்பேன்.
1: சூப்பர், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய சின்ன முடிவு, பெரிய முடிவுன்னு உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்ச முடிவெல்லாம் ஷேர் பண்ணி கால் பண்ணி பேசின எல்லாத்துக்கும் ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட் கொடுத்த புத் பாரத் தமிழகம் 102.3, கும்பகோணம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கிட்டிருக்கலாம். நன்றிகளோட நான் ஆர்ஜானன் தொடர்ந்து பேசலாம். இது புத் பாரத் தமிழகம் 102.3 மனங்கள் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 9 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

பெண்கள் எல்லோருமே சென்ற பிறகு கரிகாலன் அந்த மேன்மாடத்தின் முகப்புக்குச் சென்று நின்றான். வாசலில் அப்போதுதான் கலையத் தொடங்கியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே மறுபடியும் பேராரவாரம் எழுந்தது. ஜனங்கள் திரும்பி கோட்டை வாசலண்டை வரத் தொடங்கினார்கள். அந்த மேல் மாடத்தையொட்டி தனியாக நீண்டு அமைந்திருந்த மேடையில் கட்டியங்கூறுவோன் நிற்பதை கரிகாலன் கவனித்தான். அவனை சமிக்ஞையினால் அருகே வரும்படி அழைத்தான். வந்தவுடன் ஜனங்களுக்கு சில விஷயங்களை அறிவிக்கும்படி கூறினான். கட்டியங்கூறுவோன் திரும்பிச் சென்று பேரிகையை சில தடவை முழக்கினான். பின்னர் ஜனங்களை சமிக்ஞையினால் பேசாதிருக்கும்படி கேட்டுக்கொண்டான். ஆதித்த கரிகாலரின் விருதுகளில் சிலவற்றை விடுத்து சிலவற்றை மீண்டும் கூறிவிட்டு, அத்தகைய சோழர்குலக் கோமகனார் இந்த கடம்பூர் மாளிகையில் ஒரு வாரம் 10

0: நாட்கள் வரை தங்கியிருப்பார். சுற்றுப்புறமுள்ள ஊர்களுக்கெல்லாம் விஜயம் செய்வார். அப்போது அந்தந்த ஊர் மக்களை நேரில் கண்டு அவரவர்களுடைய குறைகளையெல்லாம் கேட்டு அறிந்து கொள்வார் என்று கூவினான். அவ்வளவுதான். இதுவரையில் அந்த ஜனக்கூட்டத்தில் எழுந்த ஆரவாரமெல்லாம் நிசப்தம் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பேரிரைச்சல் கிளம்பியது. குதூகல குரல்களும் வாழ்த்தொலிகளும் கரகோஷ ஓசையும் சேர்ந்து கலந்து எழுந்து சுற்றுப்பக்கம் வெகு தூரம் சென்று வீரநாராயண ஏரியிலிருந்து 74 கண்மாய்களின் வழியாக பாய்ந்த தண்ணீர் வெள்ளத்தின் ஓசையையும் அமுங்கிவிடும்படி செய்தன. சம்புவரையரும் பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் அவர்கள் முன்னால் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதித்த கரிகாலன் அவர்கள் நின்ற இடத்தை நெருங்கியதும்,
1: பார்த்திபேந்திரா, ஏது நீங்கியே நின்று விட்டாய்? இந்த கிழவர்களுடன் சேர்ந்து நீயும் சதி ஆலோசனை செய்யத் தொடங்கிவிட்டாயா
0: என்று கேட்டான். கிழவர்கள் இருவரும் திடுக்கிட்டு கரிகாலனுடைய முகத்தை பார்த்தார்கள். அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது. சம்புவரையர் சிறிது சமாளித்துக் கொண்டு, கோமகனே, சற்றுமுன் சிறை என்கிறீர்கள், இப்போது சதி என்கிறீர்கள். இந்த குடிசையில் தாங்கள் விருந்தாளியாக தங்கியிருக்கும் போது தங்களுக்கு அணுவளவேனும் தீங்கு நேராது என்று ஆணையிட்டுக் கூறுகிறேன். அவ்விதம் நேர்வதற்கு முன்னால் என் உடலிலிருந்து உயிர் பிரிந்து போயிருக்கும் என்றார்.
1: ஐயா, எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சுவதாக எண்ணினீர்களா? 100,000 பாண்டிய நாட்டு பகைவர்களின் மத்தியில் இருக்கும் போதே எனக்கு தீங்கு நேரும் என்று நான் அஞ்சியதில்லை. என் அருமை சிநேகிதர்களின் மத்தியில் இருக்கும் போது அஞ்சுவானேன். ஆனால் தங்களுடைய இந்த மாளிகையை குடிசை என்று மட்டும் கூற வேண்டாம். ஆஹா, இதை சுற்றியுள்ள மதில் சுவர்கள் எவ்வளவு உயரம், எவ்வளவு கனம்! தஞ்சாவூர் கோட்டை மதில்களை விட பெரியதாக அல்லவா இருக்கிறது. எந்த பகைவர்களை முன்னிட்டு இவ்வளவு பந்தோபஸ்தாக கோட்டை கட்டியிருக்கிறீர்கள் என்றான் கரிகாலன்.
2: இளவரசே, எங்களுக்கென்று தனி பகைவர்கள் யாரும் இல்லை. சோழகுலத்தின் பகைவர்கள் எங்கள் பகைவர்கள், சோழகுலத்தின் நண்பர்கள் எங்களுக்கும் நண்பர்கள்.
1: தங்கள் வாக்குறுதி எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை தங்கள் குமாரன் கந்தமாறனிடம் சொல்லி வையுங்கள். என்னுடைய நண்பனாகிய வானர்குலத்து இளவரசனை கந்தமாறன் தன்னுடைய பகைவன் என்று கருதி வருகிறான். இது பெரும் பிழையல்லவா என்று ஆதித்த கரிகாலன் கூறியபோது கந்தமாறன் தலையை குனிந்து கொண்டான். மாளிகைக்கும் மதில் சுவருக்கும் இடையிலிருந்த நிலாமுற்றப் பகுதியில் கந்தமாறன் வழிகாட்டி கொண்டு செல்ல கரிகாலன் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு நடந்தான். மற்ற நால்வரும் பின்தொடர்ந்து சென்றார்கள். குரவை கூத்துக்காக மேடையும் கொட்டகையும் போட்டிருந்த இடத்தை அடைந்ததும் கரிகாலன் நின்றான்.
3: ஓஹோ, இது என்ன? இங்கே என்ன நடக்கப் போகிறது என்று கேட்டான்.
2: கோமகனே, தங்களுக்கு விருப்பமாயிருந்தால் இங்கே குரவை கூத்து வைக்கலாம் என்று உத்தேசம்.
3: ஆஹா, ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. குரவை கூத்து வையுங்கள், வெல்லுப்பாட்டு வையுங்கள், கரிகால் வளவர் நாடகம், விஜயாலய சோழர் நாடகம் எல்லாம் வெய்யுங்கள். பகலெல்லாம் காட்டில் வேட்டையாடுவதில் கழிப்போம், இரவெல்லாம் பாட்டிலும் கூத்திலும் கழிப்போம். சம்புவரையரே, என் பாட்டன் மலையமான் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? கடம்பூர் சம்புவரையன் மாளிகையில் இருக்கும்போது இரவில் தூங்காதே என்று எச்சரிக்கை செய்தான். நான் என் பாட்டனுக்கு என்ன மறுமொழி சொன்னேன் தெரியுமா? பாட்டா, நான் பகலில் தூங்குவதில்லை, இரவிலும் தூங்குவதில்லை. நான் தூங்கி 3 வருஷமாகிறது. ஆகையால் நான் தூங்கும்போது விரோதிகள் எனக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்கள் என்று பயப்பட வேண்டாம். நான் விழித்து கொண்டிருக்கும் போதே யாராவது தீங்கு செய்தால்தான் செய்யலாம். அவ்வளவு துணிச்சல் உள்ள ஆண்மகன் யார் இருக்கிறான்
0: என்று மலையமானுக்கு தைரியம் சொல்லிவிட்டு வந்தேன் என்று கூறிவிட்டு கரிகாலன் கடகடவென்று சிரித்தான். சம்புவரையர் கோபத்தினால் நடுங்கிய குரலில்,
3: ஐயா, தாங்கள் தூங்கினாலும் சரி, விழித்துக் கொண்டிருந்தாலும் சரி, தங்களுக்கு எவனும் இந்த மாளிகையில் இருக்கும்போது தீங்கு செய்ய துணியமாட்டான்
0: என்றார்.
1: ஆமாம், கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் எனக்கு தீங்கு செய்யக்கூடியவன் யார் இருக்க முடியும்? அல்லது வெளியிலிருந்து இவ்வளவு பெரிய மதில் சுவர்களை தாண்டி யார் வர முடியும்? யமன் கூட வர முடியாது. கடம்பூர் சம்புவரையர் என்றால் யமன் கூட பயப்படுவானே. அந்த திருக்கோவலூர் கிழவனாரின் வீண்கவலையை பற்றி உங்களுக்கு சொன்னேன். வயதாகிவிட்டதல்லவா? சில பேருக்கு வயதானால் மனோதைரியம் குறைந்து விடுகிறது. அடுத்தாற்போல என் பழுவூர் பாட்டனை பாருங்கள்.

0: எவ்வளவு மிடுக்காக நடந்து வருகிறார்? 60 பிராயத்தை கடந்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கூறி சிறுநகை செய்தான் கரிகாலன். பழுவேட்டரையர் இதற்கு மறுமொழி ஏதேனும் சொல்ல வேண்டும் என்று எண்ணி தமது தொண்டையை கனைத்துக் கொண்டார். அது சிங்க கர்ஜனையைப் போல முழங்கிற்று. பாருங்கள், பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்தால் பாருங்கும் நடுங்கும் என்று சொல்வது எவ்வளவு சரியாக இருக்கிறது. கந்தமாறா, வந்தியத்தேவா, பார்த்திபேந்திரா, நீங்களெல்லாம் பழுவூர் பாட்டன் வயதில் இவ்வளவு திடமாக இருப்பீர்களா என்று யோசித்துப் பாருங்கள். ஒருவேளை அவரைப் போல தொண்டையை கனைப்பீர்கள், ஆனால் அவர் வயதில் அந்த புறத்துக்கு புதிய பெண்ணை கூட்டி வரமாட்டீர்கள். தாத்தா, தங்களுடன் இளைய ராணியையும் அழைத்து வந்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. முன்வாசல் மாடத்தில் பார்த்தேன். இளையராணி எப்படி பிரயாணம் செய்து வந்தார்கள்? மூடு பல்லக்கிலா, ரதத்திலா, அல்லது வண்டியிலா? பழுவேட்டரையர் அப்போது குறுக்கிட்டு,
1: யானை மீது அம்பாரியில் வைத்து நாடு நகரமெல்லாம் அறிய அழைத்து வந்தேன்
0: என்று பெருமிதத்துடன் கூறினார்.
1: அப்படித்தான் செய்ய வேண்டும் தாத்தா.
0: இனிமேல் எப்போதும் அப்படியே செய்யுங்கள். மூடு பல்லக்கில் மட்டும் அழைத்து வர வேண்டாம். அதனால் பல விரசமான வதந்திகள் ஏற்படுகின்றன. ஒரு வேடிக்கையை கேளுங்கள். பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் சில சமயம் என் சித்தப்பன் மதுராந்தகன் ரகசியமாக ஏறிக்கொண்டு ஊர் ஊராக போய் வருகிறானாம். இப்படி ஒரு வதந்தி நாடெங்கும் பரவி இருக்கிறது என்று கரிகாலன் கூடி இடியடி என்று சிரித்தான். ஆனால் அங்கிருந்த மற்றவர்கள் யாரும் சிரிக்கவில்லை. ஒவ்வொருவர் மனத்திலும் ஒவ்வொரு வித கலக்கம் ஏற்பட்டது. வந்தியத்தேவன் தன் மனத்திற்குள், ஐயோ, எப்பேற்பட்ட தவறு செய்துவிட்டோம். இந்த வெறிபிடித்த மனிதரிடம் எல்லாவற்றையும் சொல்லி வைத்தோமே, ஒன்றையும் மிச்சம் வைத்துக் கொள்ளாமல் பகிரங்கப்படுத்தி விடுவார் போலிருக்கிறதே என்று எண்ணி கலங்கினான். பெரிய பழுவேட்டரையரின் உள்ளம் எரிமலையின் உட்பிரதேசத்தைப் போல தீயும் புகையுமாக குழம்பி கொதித்து கனன்றது. தீயும் புகையும் எரிமலை வாயின் வழியாக வருவதற்கு முன்னால் உண்டாகும் பயங்கர உருமலை போல அவர் மீண்டும் தொண்டையை கனைத்துக் கொண்டார். அவர் பேசுவதற்கு முன் பார்த்திபேந்திரன் ஓரடி முன்னால் பெயர்ந்து வந்து,
2: கோமகனே, பழுவோர் இளையராணியை நான் வெகு சிறிய காலம்தான் பார்த்து பழக நேர்ந்தது. அதற்குள்ளேயே அவர் எத்தகைய பத்தினி தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் அவதூறு கூற முடைப்பட்டால் அவனை அந்த கணமே என் வாளுக்கு இரையாக்குவேன். இது சத்தியம்
0: என்று சொன்னான். கந்தமாறன் பின்னால் ஓரடி வந்து நின்று, என் கையில் கத்தி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பழுவூர் இளையராணியை பற்றி அவதூறு கூறுகிறவனை என் கையினாலேயே கழுத்தை நெறித்து கொன்று விடுவேன். இது சத்தியம் என்றான். இதை கேட்ட வந்தியத்தேவனும் ஓரடி முன் வந்து,
3: நானும் அப்படித்தான். பழுவூர் ராணியை பற்றி யாரேனும் தவறாக பேசினால் என் கண் பார்வையினாலேயே அவனை சுட்டெரித்து விடுவேன் என்றான்.
4: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
5: தாம் பாரபட்சமா நடந்து கொள்வதாக தனக்கு நெருக்கமான 3 பேரும் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் 3 பேரும் தனித்தனியாக பழுவூர் இளையராணியை பார்த்து அவளுடைய மோக வலையில் விழுந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் சிரித்ததை கேட்டோம். இந்த 3 பேரும் நந்தினிய தனித்தனியா சந்திச்சது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த மோக வலையில வலிய போய் விழுந்தவன் பார்த்திபேந்திரன். சந்தர்ப்ப சூழ்நிலையால விழவிருந்த கந்தமாறன் வீழ்ச்சிக்கிட்டான். அவள் வீசுற வலை அவளுக்கே ஆபத்தா முடியும்னு கவலை கொண்டிருப்பவன் வந்தியத்தேவன். கதை கேட்டுக்கிட்டு வர நமக்கு இந்த மூவரையும் தனித்தனியா பார்த்து வந்ததால இது புரியுது. ஆனா ஆதித்த கரிகாலன் உட்கார்ந்த இடத்திலிருந்து எப்படி எடை போட்டு வச்சிருக்கான் பாருங்க. மாமல்லபுரத்தில் நடந்த அந்தரங்க உரையாடல் இப்ப நினைவுபடுத்திப்போம். பல்லவன், அரசே, என் தலைவா, தங்கள் மனத்தில் ஏதோ ஒரு சங்கடம் குடிகொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வேதனை தங்கள் உள்ளத்தை அரித்து கொண்டிருக்கிறது. அது பழுவூர் இளையராணி சம்பந்தமானது என்பதை நான் அறிவேன். இப்படி ரொம்ப குழைவா பேசி விஷயத்தை வாங்கினான். கேட்க கேட்க நந்தினி பத்தின நசை பார்த்திபேந்திரனுக்கு விஷம் போல ஏறிடுச்சு. ஏதோ உள்ளுணர்வு உந்தவே, நண்பா, நீ நந்தினியை மறந்துவிடு, அவளை பற்றி நான் சொன்னது எல்லாவற்றையும் மறந்துவிடுன்னு அலறினான் ஆதித்த கரிகாலன். நேர்களே, வந்தியத்தேவன் வந்து சேர்ந்த பிறந்தான் இளவரசர்

0: கடுகடுப்பாயிட்டதாக பார்த்திபேந்திரன் சம்புவரையரிடம் சொன்னான் அல்லவா. அதை விட கடம்பூர் மாளிகை சூழல் பாட்டனார் மலையமானின் அறிவுரையை நினைவுபடுத்தி ஆதித்த கரிகாலனின் பேச்சிலையும் போக்கிலையும் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குமோன்னு தோணுது. ஆடி 18 சதி கூட்டம் நடந்த இடம் பகைவனின் பாசறை போல காட்சியளிக்குது. கண்மாய் என்கிற தொடரை பார்ப்போம். ஏரிகளில் சேமித்த நீரை முறையாக பகிர்ந்தளிக்க கலிங்கு, குமிழி, சுருங்கை, தூம்பு, புதவு, புலிக்கண்மடை, மதகு ஆகிய அமைப்புகளை பயன்படுத்தினாங்க. ஏரி குமிழியில் இருந்த துளை மண்டையோட்டில் இருக்கிற கண் துளை போல இருந்ததால் கண்வாயின்னு பேர் வந்தது. இது கண்மாயாகி கம்மாயின்னு கூட ஒலிமாற்றம் பெற்றுடுச்சு. ஏரியைப் போல பெரிய நீர்பிடிப்பு பகுதிக்கே கண்மாயின்னு பேர் உண்டு. நீர் வரும் வாயை கண்ணாறுன்னு கூட சொல்லுவாங்க. அடுத்து பந்தோபஸ்து. இந்த தொடர் பாரசீக மொழியிலிருந்து வந்தது. பந்த் பிணைத்தல், இருக கட்டுதல், பஸ்த் அமைப்பு ஏற்பாடு, பந்தோபஸ்த் ஒழுங்குபடுத்தின பாதுகாப்பு ஏற்பாடு. சரி, அந்த மூடு பல்லக்கு விஷயம் ஏற்படுத்தி இருக்கிற கொதிப்பு இன்னும் தீவிரமாகுமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9:15 ஆயிட்டு இருக்கு. இனி வித் பாரத் தமிழகம் 102.3 இந்த நிகழ்த்துல நாம கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேரலுக்கும் மென்மேலும் மெரடியான இரவு பொழுது 9:05 ஆகிட்டு இருக்க. அந்த மெரடியான இரவு வேலையில் இனிய பொன்னிலாவில் வணக்கம் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். வித் பாரதி தமிழகம் 102.3 நிகழ்ச்சிகளை குபவனம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். கேட்டு ரசிச்சிருக்க இந்த நேரத்தில் இனிய பொன்னிலாவில் இந்த நேரத்துக்கு இதமான மெரடியான மென்மையான பாடல் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த விசில நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து சில பாடல்களை கேட்கும்பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷம் ஹஹா ஓஹோஹோ அதுலேயே வந்து அந்த ஹம்மிங் வரும் பாருங்கள் தான தந்தன் தீன தந்தன் தந்தன தானா. அந்த ஹம்மிங்கை கேட்கும்போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் சவுண்ட்லாம் வந்து அப்படி கிளி கிளி நிறைய வளையல் போட்டுக்கும்போது இப்படி கையெல்லாம் அப்படியா அவங்களாம் அசைக்க மாட்டாங்க, பட் வளையல் நிறையா போட்டிருந்தா அப்படிலாம் அசைச்சு பார்க்க தோணும். அப்படிலாம் அப்படி இந்த கையை ஆட்டும் போது கலகலகலன்னு சவுண்ட் வரும் பாருங்களா, அப்படி நமக்கு ஒரு கலகலப்பை உண்டாக்கும். அப்படி ஒரு பாடல் தான் தங்கா மனசுக்கார் படத்திலிருந்து அந்த தானத்தந்த தினத்தந்தம் ஹம்மிங்கோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடல் வந்து மனோமர் மேஸ் ஜானகிங்களோட குரலில், கங்கை மரன் வரிகளில், இளையராஜா இசையில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பாடலில் இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.

சூப்பரான படம் ஆரம்பிச்சிட்டோம். இனிய பொண்ணிலாவே நிலைய பொண்ணிலாவில் அடுத்த படற கேட்குற பாட்டு வந்து, நம்ம வந்து இந்த பாடல்கள் வந்து கேட்கும்பொழுது அந்த பாட்டு வந்து நம்ம மனசை அப்படி பச்சக்கனை டச் பண்ணிடுச்சுன்னு வச்சிங்களேன். ஒன்று அந்த பாட்டை வந்து நம்ம வந்து பாடுவோம், இல்லை முணுமுணுப்போம், மற்றவங்க கேட்குறாங்க இல்லை நமக்கு பிடிச்சிருக்கு சும்மா அப்படி லைட்டாக ஹம் பண்ணுவோமே அப்படின்னு நினைப்போம். அதில் இந்த தலையாட்டி ரசிக்கிறது வந்து நம்மளில் காமனாக இருக்கிறது. அப்படியே பாட்டை வந்து ஹெட்செட்டில் கேட்கும்போது இல்லை மைல்டாக ஒரு வால்யூம் வச்சுட்டு கேட்கும்போது அடாடாடாடாடா என்ன பாட்டு, அந்த இன்டர்லோடெலாம் என்னம்மா பண்ணியிருக்காங்க, இடைச்சர்கள் இசை, இந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்கே இனிமேல்லாம் கம்போஸ் பண்ணுறது அப்படின்றதுலாம் அந்த மாதிரிலாம் நம்ம தலையை ஆட்டி கேட்டு

ரசிப்போம்ல. நம்ம தலையாடுற மாதிரி ஒரு நல்ல பாடல்னா வந்து பார்த்திங்கன்னா பறவை கூட்டம் கூட தலையாட்டி கேட்டு ரசிக்கும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காங்க. அதாவது செந்தமிழ் பாட்டு படத்துலேருந்து இளையராஜா மற்றும் எம்எஸ் விஸ்வநாதன் அவங்களோட இசையில் மனு அவருடைய குரலில் வாலி வரிகளில் குட்டுக்கு ஒரு பாட்டு இருக்குது கேட்டுக்கம்மா பாட்டு இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறதுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

கேட்டுருக்கோம் என் இனிய பொன்னிலாவே, என் இனிய பொன்னிலாவில். அடுத்ததாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து இந்த 90s கிட்ஸ் வந்து இந்த கேம் வந்து அதிகமாக நம்ம விளையாண்டுருப்போம். அது என்ன கேம் அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து தோணுன்னு வச்சிங்களேன், இப்போ கடைக்கு போகிறோம், இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இந்த ஸ்நாக்ஸ் வாங்கலாமா அந்த ஸ்நாக்ஸ் வாங்கலாமா, இல்லை வந்து நம்ம இப்போ வந்து இது விளையாடலாமா அது விளையாடலாமா, இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் நமக்குள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்க, அந்த ரெண்டு விரலை காட்டி இந்த ரெண்டில் நீ ஒன்றை தொடு பார்க்கும் அப்படின்வான். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் தொடும்போதே நமக்கு என்ன விரல் வேணுமோ அதை மட்டும்தான் நீட்டுவோம், அது அது அதுலேயே அவன் கண்டுபிடிச்சிடும், ஏ நான் நினச்சதே நீ சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு. அப்படி நீ இங்கே இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய பாட்டில் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடலோட வரிகள் அப்படி தான் ஆரம்பிக்குது, ரெண்டில் நீ ஒன்றை தொடு மாமான்னு சொல்லிட்டு. திருமதி பழனிசாமி படத்தில் மரமர் ஜானகி குரலில் வாலி வரிகளை இளையராஜா அவருடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. என்னைய பொண்ணுலாவே கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. புத்பாரி தமிழகம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. கேட்டுவாங்க, தொடர்ந்து கேட்போம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் வரும் சனிக்கிழமை 8 எனக்குள் நான்
1: தன் கலை உலக வெற்றி பயணத்தில் உறுதுணையாக நின்ற சக கலைஞர்களுடனான அனுபவங்களை சுவைப்பட நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள்.
2: அப்பா கூட ஆக்ட் பண்ணி பையன் கூட நடித்த ஒரு லிஸ்ட் கேட்டீங்கன்னா நடிகர்களும் கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன்னு பிரபுன்னு கூட நிறைய நடிச்சிருக்கேன். அவருடைய சன்னு விக்ரம் பிரபு சார் கூடயும் நான் நடிச்சிருக்கேன். இது என்ன மாயம்ங்கிற படத்துல சத்யராஜ் சார் கூட நடிச்சிருக்கேன். சிவராஜ் கூட நடிச்சிருக்கேன். விஜயகுமார் அண்ணன் கூட, அருண் விஜய் சார் கூட, டைரக்டர் டி ராஜேந்தர் கூட, சிலம்பரசன் கூட. இவைகள் எல்லாமே தலைமுறைகளை தாண்டுவது அப்படிங்கறதை தாண்டி நாம் இயங்கிக்கிட்டே இருக்கோங்கிறத காட்டுது.
0: காத்திருங்கள் நேயர்களே, இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஏன் இனிய பொன்னிலாவில வந்து அடுத்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து சில பாட்டு வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே புன்னகிக்க வைக்கும், சிரிக்க வைக்கும். சில பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்திருச்சு வந்து சக்க சக்கர சக்க சக்கரன்னு டான்ஸ் போடுவோம். சில பாடல்கள் வந்து அமைதியாக அப்படியே வந்து ஒரு ஜன்னல்ஸ் ஒரு சீட்டில் வந்து கிடச்சி பயணம் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்போம்ல. அது நம்ம ஜன்னல் சீட்டை பிடிக்கிறதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு பாருங்கள், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வெயில் கீழே அப்படியே அந்த முக்காடு போட்டுட்ருக்கு, வானம் மொப்பு போட்டுட்ருக்கு அப்படின்வாங்களே அந்த ஸ்டைலில் இருந்தால் அப்படி இருக்கும்ல. இந்த மாதிரி இந்த பாட்டை நீங்கள் கேட்கும்பொழுது சிரிப்பு, சந்தோஷம், துள்ளல், டான்ஸ் ஆடணும் அப்படின்னு எல்லா எமோஷன்ஸும் கலந்து வந்துட்டு போவோம். அப்படி வந்து ரொம்ப வந்து ஒரு குழந்தையாக மாதிரி சிரித்து ரசிச்சிட்ருப்போம் அந்த பாட்டை. அப்படி ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் மலேசியா வாசிதவங்களோட குரலாக, இளையராஜா அவரோட வரிகளில், இளையராஜா அவரோட இசையில், கிருஷ்ணன் மந்தான் படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்க சிங்கினா சிங்கேடி பாட்டு கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.
4: மவராசம் பிறந்த நாளையும் நாங்க ஊர் சுத்தி, நாடு சுத்தி, காடு சுத்தி

0: கருமிருக்குமோர் கமண்டலம், கருணை என்பதோ அதில் ஜலம், நமக்காக அறிவினை வழங்கும் குரு பகவானே.
1: நாளை இரவு 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
0: திருமுக பார்வை இனிதே சேர்த்து தெளிவினை என்னும் அறிவினை ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே.
1: இசை இது மனதை அமைதிப்படுத்தும் மொழி, பக்தி இதயத்தை இறைவனோடு இணைக்கும் பாலம்.
2: நீ பாருங்க, வியாழக்கிழமை எதேச்சி அமைஞ்சிருக்கு.
0: குருவாரத்தில் உந்தன் விளக்கை ஏற்றி வைத்து பாடுவோம், பாடல் பாடி பஜனை செய்து உந்தன் ஆலயம் வலம் வருவோம்.
1: இசையமைப்பாளர், பக்தி இசை பாடகர், பின்னணி இசை கலைஞர், இந்த மூன்றையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் வீரமணி கண்ணன் அவர்களுடன் ஒரு இனிய இசை சந்தி

0: தொகுப்பு இசையும் நானும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை இரவு 8 மணிக்கு
1: ஒன்பது மணி 42 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு எனர்ஜியான துள்ளலான வைபான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். கேட்டு முடித்த அந்த நேரத்தில் வந்து 9:42 அந்த நேரத்தில் என்னென்ன பொண்ணுலாவே கேட்டு வச்சுட்ருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1ல் என்னென்ன பொண்ணுலாவே கேட்டு வச்சுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஊர்லெலாம் வந்து கிராமங்கள்லாம் போகும்போது பல் விளக்குறது வந்து வேப்பங்குச்சி ஆலங்குச்சி இப்படின்னு வந்து என்ன கிடைக்குதோ அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது அந்த வரப்புலனா அப்படியே பல் விளக்கிட்டே போகும்போது திடீர்னு இந்த பாட்டெலாம் ப்ளே ஆச்சுன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்கமோ அப்படியே அந்த சுச்சுவேஷன்லேயே பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல் விளக்கிட்ட போது அப்படின்னு பாட்டு திருப்பி துப்பிட்டு வந்து ஒன்றை தழுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகமாக எடுத்து பாட ஆரம்பிச்சிடும். அப்படி வந்து இந்த பாட்டெலாம் நம்ம வந்து எமோஷ்னலாக நம்மளை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒரு பாடுறது தான் இந்த பாட்டு வந்து நம்மளை வந்து அப்படியே மனசுக்குள்ளே போந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தும். அப்படி ஒரு பாடுறது தான் ஊர் விட்டு ஊர் வந்து படத்துலேருந்து தானாக வந்த சந்தனமே பாட்டு வந்து ப்ளே ஆக போது. அடுத்த பாடலாம் என்னென்ன பொண்ணுலாம் வேலை எஸ்பி பாலசுரன் பண்ணுற வயசு ஜானகி உங்களோட குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

டக்கு தின் டக்கு திக்குன்னு ஒரு பாட்டு வந்து கேட்டு முடித்தோம். கேட்டுட்ருக்கோம் என்னென்ன பொண்ணுலாவே என்னென்ன பொண்ணுலாவே. அடுத்து கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து நம்ம கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்பீடாக நடப்போம் தெரியுமா, ஒரு எனர்ஜி இருக்கும்போது அப்படி வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொண்டு வரும். அப்படி ஒரு பாடுறது தான் மாப்பிள்ளை படத்திலிருந்து மாநில கண்கள் கொண்ட மானிய மானி. எஸ்பி பாலசுப்ரமணியம் ரவி ஜானகி உங்களுடைய குரலில், வாலி அவரோட வரிகளை, இளையராஜா இசையில் எந்த நேரத்தில் வந்து பாடல் வந்துட்டுருக்கு கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிரடமும் ஏனட்டம் கொண்டாட்டம்.

ஒம்பது மணி 54 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. என்னென்ன பண்ணிலாவே நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் இந்த நேரத்துக்கான நிறைவு படலாம். பூந்தோட்ட காவல்காரன் படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் பி சுஷிலா இவங்களுடைய குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையில தான் பாட்டு பிளே ஆகுது. அந்த பாட்டை பிளே பண்ணிட்டு அப்படியே எங்கேயும் போயிட போகிறதில்ல. இன்றிரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித்பாரி தமிழகம் 102.3 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித்பாரி தமிழகம் 102.3 இன்றிரவு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர் பேர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வந்து தெளிவாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் உங்கள் விருப்பமான பாடலை நம்ம வித் பாரத் தமிழகம் 102.3 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கான நிறைய பாடல் வந்துட்டு இருக்குது. பூந்தோட்ட காவல்காரன் படத்துலேருந்து என்னென்ன பொண்ணுலாவே கேட்டு ரசிச்சுட்ருங்க. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள், பாட்டு நல்லாயிருக்கு, லைக்ஸ்லாம் கொடுத்துருங்க. உங்களுக்குலாம் நன்றிகளோட வித் பாரத் தமிழகம் 102.3 தொடர்ந்து கேட்டுட்ருங்க. இந்த நேரத்தில் கேட்டுட்ருங்க என்னென்ன பொண்ணுலாவே பாட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். இது வித் பாரத் தமிழ் 102.3 மனங்கிற முழுமையான டம் டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுலகம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களுக்கும் 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை அந்த நேரத்தில் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சிட்றீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வணக்கம் சொல்லுகிறது நான் ஆர்ஜே ஆனந்தே தான். இந்த நேரத்தில் இந்த ஒரு மணி நேரம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம், 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னா நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக அவ்வளோ பாடல் உங்களுக்காக இந்த நேரத்தை நான் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக ப்ளே போகுதுன்னா சரண்யா கேட்டிருக்காங்க, வில்வராணின்ற பிளேஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரண்யா கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சில பேரை நம்ம பார்க்கும்போது எனக்கும் உங்களுக்கும் போன ஜென்ம தொடர்பு ஏதாச்சும் இருக்குமோ, ஏன்னா பார்க்கும்போது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க, உங்கள்கிட்ட பேசின மாதிரியே இருக்குது, ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்களா, அப்படி ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் தொடர்பு ஏற்படுங்களா, அப்படி ஒரு வரிகளோடு ஆரம்பிக்கிற பாட்டை தான் சரண்யா வந்து கேட்டுக்கிறாங்க. பார்த்தேன் ரசித்தேன் படத்துலேருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி உங்களோட குரலில் வைரமுத்து வரிகளில் பரத்வாஜ் இசையில் எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் எவ்வளோ பாடல் தான் கேட்டிருக்காங்க சரண்யா. உங்களுக்காகவும் கேட்டிருக்காதுக்காகவும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் முதல் விருப்ப பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்க.

ரொம்பவும் சூப்பரான பாடலாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னென்ன புண்ணிலாவில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்கள் விருப்பமான பாடலாக அடுத்த பாடலாக கேட்டு ரசிக்கிற பாட்டு வந்து இப்போ வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட இல்லை மனைவி கூட ஒரு சண்டை வருதுன்னு வச்சிங்களேன், அந்த சண்டைக்கு அப்புறம் சமாதானம் ஆகும்போது நம்மக்கிட்டேருந்து வரும் பாருங்கள் பஞ்ச் டைலாக்ஸு, அடாடா அடாடா அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது, அப்படியே போய் பேசுவோம், எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்கா, நீ ஏன் இப்படி பேசலாமா அப்படிலாம் சொல்லி பேசுவோம். திருப்பி அவங்களுக்கு சரி விடு விடு எனக்கு மட்டும் ஒன்றை விட்டால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு அப்புறம் ஒரு சமாதானம் ஏற்படும் பாருங்க, அங்கே ஒரு சூப்பரான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அப்படி தான் அந்த பாடலோட வரியும் இருக்கும், உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானேன்னு சொல்லிட்டு. நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்து பாடல் வந்திருக்கு ஏஜே யேசுதாஸ் மற்றும் மஞ்சுளா இவங்களுடைய குரலாக வைரமுத்து வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் பாட்டில் வர வரிகள் ஆரம்பிக்கும் போது அது அந்த நீர் ஓட்டத்தில் வந்து கப்பல் கப்பலாக போட்டா அதில் போகும்போது அவ்வளோ அழகாக அந்த பாட்டு பார்க்குறது இருக்கும். கேட்டுடுவாங்க, கேட்டிருக்கவங்க விரும்பி கேட்டிருக்காரு கே பி கண்ணன் பந்தநல்லூர்லேருந்து, கண்ணன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் நல்லவனுக்கு நல்லவன் படத்துலேருந்து விருப்ப பாட்டு.

அப்பா என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு ரொமான்ஸ், அப்படி ஒரு பாடுற கேட்டு முடிச்சோம். கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இந்த நேரத்தில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை தான் கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸு, அப்படி ஒரு ஃபீலிங்ஸு. அந்த தனிமையில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து என்னென்னமோ யோசனைகள் வரும். யார்ட்டையா பேசிகிட்டு இருக்கும்போதோ இல்லை வந்து யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதோ இந்த மாதிரி நேரத்தெல்லாம் நமக்கு ஒன்றுமே ஓடாது. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமில் குளிக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் என்னென்னமோ யோசனைகள்லாம் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஏன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் தனியாக இருக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அப்போ தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எதாவது ஒரு ஃபீலிங்ஸை வந்து கிளப்பிடணும்ல. அப்படி இந்த பாட்டை கேட்கும்போது வந்து ஒரு ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸாக இருக்கும். இயற்கை படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு திப்பு மற்றும் மாணிக்க விநாயகம் உங்களோட குரலில், வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு பாடுறது தான் கேட்டிருக்காரு. ஜனா நெய்வேலியிலேருந்து விருப்பமான பாடலாக கேட்டிருக்காரு. ஜனா அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் அந்த ஒரு ஃபீலிங்ஸான பாட்டு இந்த நேரத்தில் நம்ம வித் பாரதி தமிழ் 102.3.

பத்து மணி 21 நிமிஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில். அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க கண்மணி, ராயப்பேட்டையிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. கண்மணி கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து ஒரு ரொமான்டிக் சாங் தான். பாடல் வந்து பார்த்தீங்கன்னா உன்னருகே நான் இருந்தால் படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் மற்றும் சித்ரா இவங்களுடைய குரலில், தாமரை வரிகளில் தேவா அவருடைய இசையில், எந்த நுயிரே எந்த நுயிரே பாடல் தான் விருப்பமான பாடலாக கேட்டிருக்காங்க. கண்மணி அவங்களுக்கும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.

ஒரு மெலடியான பாடல் கேட்டு முடிச்சோம். கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேரில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காங்க நண்பர் அரவிந்தன் பெரம்பலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து ஒன்று அவர் நினச்சது இன்றைக்கி நடக்கலை, இல்லை இந்த மாதத்தில் நடக்கலை, இல்லை இந்த வருஷத்துலேயும் இன்னும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கேட்டிருக்க பாட்டு அப்படி தான். பட் இருந்தாலும் அரவிந்தன் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். கேட்டிருக்க பாட்டு பணக்காரன் படத்துலேருந்து என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே பாடல் தான் விருப்பமான பாடலாக அரவிந்தன் கேட்டிருக்கிறாரு. டிஎம் சவுந்தரராஜன் குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி அவங்களோட இசையில், இது நேரத்தில் அரவிந்தன் அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும் விருப்பமான பாடல் பணக்காரன் படத்துலேருந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே நல்லதே நடக்கும் பாட்டு வந்துட்டுருக்கு.

பத்து மணி 31 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்கிறாங்க சதீஷ்குமார், சீரலூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாரு. ஸோ சதீஷ்குமார் அவர் கேட்டிருக்க பாட்டு எப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய கதையை வந்து அது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, இந்த நிறைய எக்ஸ் ஸ்டோரிலாம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, முன்னாடி நடந்த கதைகள், இந்த கதைகளெல்லாம் யார்ட்டையா சொல்லும்போது அவங்க அப்படியாடா ஏ சீரியஸாக சொல்கிறேன் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டு ஊன் கொட்டி ரசித்து கேட்டுட்டு இருப்பாங்களா, அப்படி தான் இந்த பாட்டில் நடக்கிற சுச்சுவேஷனும் வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காரு சதீஷ்குமார். வாலி படத்துலேருந்து ஹரிஹரன் அஜித் மற்றும் அஜித்குமார் மற்றும் ஃபெபிமணி இவங்களுடைய குரலில், வைரமுத்து வரிகளில், தேவா இசையில், ஓ சோனா பாடல் தான் விருப்பமான பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு. அவருக்கு அவர் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்

0: ஒரு நாள் அவன் மௌத்தர்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டான். நான் தெரியும்னு.
1: ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதான் பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவளைங்கதான் ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவ மௌத்தாருங்க கொடுத்தா, நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருங்க பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருங்க கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருங்கன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:37 ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கேட்ட அரவிந்தன் அவருடைய விருப்பமான பாட்டு வந்து பணத்தோட்டம் படத்துலேருந்து என்னதான் நடக்குமே பாடல். அதை நீங்கள் பணக்காரன் சொல்லிட்டீங்க சார்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அரவிந்தன் அவர் கேட்ட விருப்பமான பாடல் வந்து பணத்தோட்டம் படத்துலேருந்து கேட்டு முடித்தோம். இப்போ இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுட்டுருக்கோம். வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான படம் தான் கேட்டு வச்சுட்டுருக்கோம். அடுத்த பாடலாக கேட்டிருக்க பாட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க நித்யா.

நிகாரிகா பிரணவ் அப்படின்னு சொல்லி எதுக்கு குடும்பத்தில் பேரை விடுவாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து துறையூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நித்யா நிகாரிகா பிரணவ் இந்த விருப்பமான பாடல் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ என்ன தான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலெலாம் ரொம்ப உஷ்ணமாக இருக்கும்போது ஒரே புழுக்கமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விருப்ப பாடல் கேட்டுவிட்டோம்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுக்கேற்ற ஒரு பாடல் தான் பன்னீர் புஷ்பங்கள் படத்துலேருந்து. இந்த பேரை கேட்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண வீடுகளெலாம் நுழையும் போது இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆள் தெளிக்கிறது இல்லை, அதுக்குன்னு ஒரு ரோபோ வச்சு தெளிக்க வச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த பன்னீர்லாம் மேலே போடும்போது அப்படியே அப்பா என்ன ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு வந்து அப்படி ஒரு ப்ரீஸியான ஃபீல் இருக்கும். மலேசியா வாசன் அவருடைய குரலில், கங்கையமரன் வரிகளில், இளையராஜா அவருடைய இசையில், பன்னீர் புஷ்பங்கள் படத்துலேருந்து கோடைக்கால காற்றே தான் விருப்பப்படலாம். நித்யா நிகாரிகா பிரணவ் அவங்களுக்காக துறையூர்லேருந்து கேட்டிருக்காங்க, பாடல் வந்துட்டுருக்கு.

கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான படம் தான். அடுத்த பாட்டாக விருப்பமான படம் ஆஷ் பாடல் கேட்டிருக்கிறாரு. சென்னையிலேருந்து பாட்டு கேட்டிருக்கிறாரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து விக்ரம் வேதா படத்துலேருந்து. அந்த பாட்டோடைய வரி ஆரம்பிக்கும் போதே யாஞ்சி, அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு அந்த பாட்டை கேட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த யாஞ்சிங்கிற அந்த லைன் ஆரம்பிக்கும் போது, ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த பாட்டோடைய வரிகள் வந்து அப்படி கேட்சி ஆகிடும்ல, அப்படி ஒரு கேட்சியாக இருக்கக்கூடிய லைன்ஸ்லேருந்து பாடல் கேட்டிருக்காரு. விக்ரம் வேதா படத்துலேருந்து ஆஷ் கேட்டிருக்க பாட்டு வந்து இந்த நேரத்தில் விருப்பமான பாடலாக வந்துகிட்டு இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் எங்களுடைய குரலில், மோகன்ராஜ் வரிகளில், சாம்சிஎஸ் இசையில் இந்த பாடல் விருப்பமான பாடலாக கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்காரு. சார்லஸ் கும்பகோணத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காரு. சார்லஸ் அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து நமக்கு வந்து இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை வந்து இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நட்பு ரீதியாக இல்லை வந்து ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஒரு மரியாதை நிமித்தமாக பேசுகிறோம்னா அவங்க பேர் என்னவோ அதை சொல்லி தான் பேசுவோம். ஆனால் ரொம்ப நெருக்கமாகிட்டோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க பேரை சொல்லி நம்ம கூப்பிட மாட்டோம். நம்மளாம் ஒரு செல்ல பேர் வச்சுருப்போம், அப்படி அந்த பேரை சொல்கிறதுக்கே நமக்கு ஆசையாக இருக்கும்ல. அப்படி ஒரு பாடல் தான் மின்சார கண்ணா படத்துலேருந்து உன் பேர் சொல்ல ஆசை தான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாரு சார்லஸ் கும்பகோணத்துலேருந்து. பாடல் வந்து ஹரிகரனோட சுஜாதா அவங்களோட குரலை நாமுத்துக்குமார் வரிகளை தேவாயிசையில் கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

நிகழ்ச்சியோட நிறைவு வந்துட்டும். 10:55 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா பத்மா, கே பத்மா பாடல் கேட்டிருக்காங்க சென்னையிலிருந்து. பாடநிலா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலா வாலிவரிகளை இல்லை ராஜா இசையில் மலையோரம் வீசு காத்து தான் அந்த பாட்டு அப்படியே நிறைவு பாடலாம். விருப்ப பாட்டாக பத்மா உங்களுக்கு அப்ளே பண்ணிட்டு. இந்த நேரத்தில் இன்னும் வாட்ஸ்அப்பில் நிறைய நண்பர்கள் பாடல் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. விபுத் பாரதி தமிழ் 102.3 வாட்ஸ்அப்பில் பாடல் ரெக்வஸ்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட மீண்டும் இன்னொரு நல்லா நல்ல நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டே டியூண்டா கேட்டுருங்க விபுத் பாரதி தமிழ் 102.3. இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க உங்கள் விருப்பமான பாடலை. நம்ம விபுத் பாரதி தமிழ் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருந்தீங்க. பாட்டு பிளே பண்ணிட்டு இருந்தது நான் உங்கள் நண்பன் உங்களிருவன் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசிகல்மணி. நிகழ்ச்சியில் தரும் பாடல் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. ஊரெல்லாம் சுற்றினாலும் ஓய்வறியாது மனம், நீ உடனிருக்கையில்

நிகழ்ச்சி தொடர் அடுத்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து. ஆர் வி உதயகுமார் ஏற்றி, இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடியது. உன் காலடி தடம் வானவில் கோலமாய் என் வாசலில்

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எண்ணங்கள் சிறகடித்து பறக்கிறது, காரணம் எல்லாம் நீ.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி. நாம் எனும் உறவு இன்றல்ல நேற்றல்ல, இது ஜென்மங்களாய் தொடரும் உறவு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது, உடன் பாடியுள்ளார் எஸ் ஜானகி, பாடலை இயற்றியவர் வாலி. எப்போதும் உன் நினைவில் இருந்தால் எங்கும் எதிலும் நீ மட்டும்தான் இருக்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஆர் வி உதயகுமார் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா. தவங்கள் எதுவும் இன்றி எளிதாய் கிடைத்த வரம் நீ.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வில்லுப்பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் வாலி ஏற்றி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நீ யாரோ என்று நினைத்தேன், பின்புதான் அறிந்தேன் என் நிழலென.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுனந்தா பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை இளையராஜா, எம் எஸ் விஸ்வநாதன். பிள்ளையின் பாட்டு தாய்க்கு தாலாட்டு.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சாந்தி ரமேஷ், விசாலாட்சி பாலு, மதுரை சோ சண்முகசுந்தரம், செல்வராஜ் என்கேஎல், சர்வராஜன்பேட்டை தினா ரமேஷ், முரளிதரன் விழுப்புரம், எம்எஸ் ராம்குமார் பல்லடம், ஏழுகிணறு அபுதாகிர், நாமக்கல் செல்வராஜ், தியாகராயநகர் ரங்கராஜன், தேனி ஹரிராம், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம், சாந்தி, ஞானசாரதி, பவித்ரா, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பாபு முள்ளக்காடு, ஸ்ரீரங்கம் ராஜேஷ், முரளிதரன் விழுப்புரம், செந்தில்நாதன். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசையிறவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடலை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: மிஸ்டர் ரமீந்தா, ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ரமீந்தா, ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே. ஹவு டு யூ டு?

பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பிறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கண்ணா, நீ எங்கடா போவே?
1: நான் எங்க போக தெரியுமா? எனக்கு யார தெரியும்? போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு தோன்றியே.
0: கண்ணா,
2: செல்மா எங்கடி இருந்து பாய?
0: போயிட்டா?
2: போயிட்டா? அதை விட்ட போயிட்டானே? அவ்வளவு பெரிய மனுஷனாயிட்டான் அவன். என்ன கண்டிக்கலாம்? அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடி, கிழிக்கு ரக்கம் முளைச்சிடுத்து அத்தவங்க பறந்து போயிடுத்து.

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

மேட்டை தோட்டமாக்கி நாட்டு மக்கள் மாட்டம் போக்கி அன்னமிட்ட கை நம்மை ஆக்கி விட்ட கை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது கை கொடுப்பால் கற்பகாம்பாள் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை சங்கர் கணேஷ்.

நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மருத்துவமே. நோய்களை தீர்ப்பதும் மருத்துவமே, மறை நான்கிலும் காண்பதும் மகத்துவமே.

குலமகள் குங்குமம் நிலை கிடச் செய்திடும் கற்பக வல்லியும் நீ அல்லவா. அலைமகள் கலைமகள் அடிமலர் ஏற்றிடும் மலைமகள் நீ எந்த தாயல்லவா. அர்ச்சகன்

அடுத்து கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்.

நேரில் இதுவரை திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று ஐமிச்சேரி வி சங்கர் அவர்கள் நாகசுரம், வன்னியகுளம் வி சி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சசிவதனா பக்தஜனா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சந்திரஜோதி, ஆதிதாளம்.

அடுத்து வரலட்சுமி நமஸ்துதே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, ரூபகதாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஐமிச்சேரி வி. சங்கர் அவர்கள் நாகஸ்வரம், வன்னியகுளம் வி. சி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: ஒலிக்க வருவது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம். பாடியவர் என் சி சவுந்தரவல்லி.

தவ சுப்ரபாதம். தைத்யாஹர்தித புரகண த்ரிதிவம் ப்ரயாதே சம்போ ததீய சுபபஸ்மஜ பஞ்சகிருத்யே இச்சாக்ரிதி த்வமசி குண்டலினி ச பாலா ஸ்ரீ கிருஷ்ண மாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

கரைத்தமகிகளை கவஜேயே கிருஷ்ணமாரி கிரிஜே தவ சுப்ரபாதம்.

ಸಿಬುಮಾಕಲು ಸಾಲಿದ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಮಾರಿ ಗಿರಿಜೆ ತವ ಸುಪ್ರ

சுப்ரபாதம் ஷமுகுதிதந்தை நித்யம் சுதாதி தவ ரூப குணான விஜயை தேஷ்வேவ பூர்ண வசதி சததம் பிரசுப்தா ஸ்ரீ கிருஷ்ண நாரி கிரிஜே தவ சுப்ரபா.

ஆஷாடமாசி கிருதபாலினதிசுதிஸ்வம் தற்பூர்வ பல்குசுதினேக்கு பயா பிரபுனா எட்ட

தெய்வம் சரிதாயை சுமங்கலம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மஷநாசினி கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஜம்பீரைகி நிம்ப பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஹி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்கலம் ஸ்ரீநகேச யதீந்திரேண சதாச்சித பதாம்புஜ ஸ்ரீராமதாச முனிநாசம் சேவ்யேதே சுமங்கலம் சுப்ரபாத ப்ரபத்திவ்யாம் மங்களாசாசனேன ச ஸ்ரீநிவாசேன பக்தேன சம்ஸ்துதாய.